0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 5:54.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16ஆம் தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வுகாண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:02, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:02 நிகழ்ச்சி, 6:10 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டாரச் செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னிலை திரை இசை பொதறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தென்னிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் திரை இசை. 8:30 கணபதி உலா, திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்ந்த விநாயகர் சித்திரம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று வரும் தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 3 in 1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 கேரளபுரம் விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நிரலை. 9:30 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிரலை. 10:02 படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30

0: Re also helped India avenge their defeat to Sri Lanka in the 2024 final. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international at Arun Jaitley Stadium in Delhi last night, taking a 1-0 lead in the 3-match series. After India won the toss and chose to bowl first, Afghanistan struggled early and collapsed to 43 for 5. Top-ranked India's Dheeraj Bumadevara scripted history by becoming the first Indian male recurve archer to win gold at the World Cup final, edging Japan's Nakanishi Jr. in a thrilling shoot-off at Saltillo in Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயில் எடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வலம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல. குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் 5. கரம் என்றால் கை, அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று 4 கைகளில் 4 பொருள் வைத்திருக்கிறார். 5வது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை. அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம், நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்து விடக்கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். 2வது கையில் பாசக்கயிறு. அது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. 3வது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம், இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. 4வது கையில் அபயமுத்திரை. நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை 5வது கை, வலிமை, நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்கச் செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழுங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
2: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:15. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குறள் அமுதம் கேட்கலாம்.

0: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
1: குன்றின்னையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றியணைய செய்யின்.
0: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆரம்பமாவது பக்தி மாலை. பக்தி மாலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் டி எல் மகாராஜன் பாடியது.

மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் தக்கலை.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா, பல்வேறு துறைகளில் 50 மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17 நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 100,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில் அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பட்டு

0: அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3565 சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினா்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் 6:55. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நேயர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 0.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 25.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால்நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால்நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. கழை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால்நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால்நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாக பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த கழை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லா வகை காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. வால்நெல்லை கட்டுப்படுத்தும் முறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்பிற்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், கழை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும், பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40-45 நாள் உழுதால் வால்நெல் கழை விதைகளை முற்றிலுமாக அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால்நெல் வளர செய்து உழவு செய்து அழித்தல், அல்லது கிளைபோஸ்டிட் களை கொல்லி 10-15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கவும். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களை நெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவி கொண்டு விதைக்கும் போது வால்நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களை நெல் விதைகள் சாதாரண நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களை நெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடி

0: கிடைக்கும் பட்சத்தில் வால்நெல் கழிவினை முற்றிலும் ஒழித்து விடலாம் என அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,260 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பால்பனாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5000 விநாயகர் சிலைகளுக்கு பூஜை. பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 1 ஒப்பந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகளுக்கான சிறப்பு முகாம். இனி விரிவான செய்திகள். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 5000 விநாயகர் சிலைகளுக்கு பூஜைக்காக வைக்கப்பட்டுள்ளன. பொது இடங்களிலும் வீடுகளிலும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றன. விநாயகர் பெருமானுக்கு அவல், பொறி, கொழுக்கட்டை, மோதகம் உள்ளிட்டவை மக்கள் பூஜை செய்து வழிபாடு செய்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா உதவி மையத்தில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 1 ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணிக்கு தேவையான தகுதிகள், இனசுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்பம் படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25 தேதிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம் என்ற முகவரியில் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு திருநங்கைய மற்றும் திருநம்பிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யவும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு திருநங்கையர் மற்றும் திருநம்பிகளின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த மனுக்கள் மீது துறை சார்ந்த அலுவலர்கள் கள ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
2: மற்றும் தக்கலை.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16 தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்.
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: 7:05.
1: முச்சத்தில்கின்றேன்.

0: இன்னைக்கு யாரு கால் பண்ணாலும் போனை எடுக்கக்கூடாது, போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரே சக்தியா இருந்து படிச்சாதான் வெற்றி பெற முடியும். ஒரு 2 மார்க்ல போயிட்ட, இந்த தடவை எப்படியாவது நம்ம அடிச்சே தீரணும். ஏய், நூலகத்துக்கு வெளியே அண்ணனுக்கு செருப்பு மாதிரியே இருக்க, அண்ணன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவரே ஒரு பெட்டகம், அவருக்கு எதுக்கு நூலகம்? சரி சரி, இருந்தாலும் அண்ணனுக்கு சப்பல் இருக்கிறனால ஒரு டீயும் ஒரு 4 உளுந்த வடையும் சுட சுட வாங்கிட்டு போவோம். இவ்வளவு வாசனை உள்ள வடையோடி போனாதான் அவரு என்னப்பா யாதுப்பா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பாரு. சரி சரி, போம் போம். அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியல.
1: என்னன்னு தெரியலையே, இவ்வளவு கவனமா பாயிண்ட்களை குறிக்கக்கூடிய நிலையில கூட
0: இங்க அண்ணன் வந்தாங்களா?
1: உளுத்த வட வாசனை என்ன இழுப்பு இழுப்பு.
0: உங்க அண்ணனா? சிவசண்ணே,
1: யாரு சத்தம் போடுது? நூலகத்தில் அமைதி காக்கவும்னு போட்டிருக்கு.
0: ஏலே,
1: இங்க வாப்பா, இங்க வாப்பா.
0: மனுஷே, வாப்பா. சத்தமா கூப்பிடக்கூடியவர்
1: நூலகத்துல
0: தெரியாதா? வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாரு. என்னென்ன விஷயம்?
1: ஏ தம்பி, என்ன எழுதி போட்டிருக்கு? அமைதி காக்கும்னு எழுதி போட்டிருக்கா? அது என்ன நூலகத்துல வரும்போது இப்படியாப்பா? அது என்ன டீய கவர்ல மடக்கி வாங்கிருக்க? பார்சல்ல என்ன வச்சிருக்க?
0: இளே, எல்லாம் உங்களுக்காக தானே. உங்க செருப்ப வெளிய பார்த்தம்னே நீங்களாதான் இருக்கோம்னு ஒரு யூகிச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னே.
1: ஏ என்னப்பா சத்தம் போட்டுட்டு படிக்க கூடியவங்களை அப்படியே திரும்பி, முதல்ல என்ன பார்த்த பார்வை வேற, இவர் ஒரு சிந்தனையாளரா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்த பார்வையில, என்ன மனுஷன் நூலகத்துல அங்கிதான் இங்கிதான் தெரியாம இப்படி நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க.
0: ஏனே, உங்க அங்கிதம் இங்கிதம் எல்லாம் இருக்கட்டுனே, வாங்கன்னு இந்த மனுஷனால.
1: நீங்க படிங்க படிங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம தம்பி தான், கொஞ்சம் படிப்பு குறவு.
0: ஏய் மனுஷனை பாரு, கொஞ்சம் படிப்பு குறவுன்னு சொல்றாரு. ஏனே இங்க வாங்க, இங்க வாங்க. ஏனே அங்க உள்ள வச்சு எதுக்குன்னே படிப்பெல்லாம் குறவுன்னு சொன்னீங்க?
1: ஏ தம்பி, நீ படிச்சவங்கிறது எனக்கு தெரியும், ஆனா ஒரு இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற நெளிவு சுழிவு உனக்கு தெரியலையே. அத அவங்க தப்பா நினைச்சிட கூடாது இல்லப்பா, அதனாலதான் நீ படிக்கல அப்படின்னு சொன்ன உடனே படிக்காத பையன் போலுக்கு, அதனாலதான் அப்படி போறாங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா எடுத்துட்டாங்கப்பா.
0: ஏனே அப்போ ஒரு இடத்துக்கு போனா இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நடந்துகிடணும்னு சொல்றீங்க. ஏனே இனி நூலகங்களுக்கு எல்லாம் போனோம்னா அமைதியா இருப்போம்னே.
1: இதே வார்த்தை தான்ப்பா வேணும். தம்பி, நூலகம் பக்கம் வந்திருக்கிய, என்ன விஷயம்ப்பா?
0: ஏனே நான் ரோட்டோரமா ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னே, அப்போ அந்த வழியா வந்த ஒரு பெரியவர், எப்பா என்னப்பா இந்த ரோட்ல இருந்து இவ்வளவு இறைச்சலுக்கு இடையில எப்படிப்பா படிக்க முடியும்னு சொல்லி, பக்கத்துல நூலகங்கள்ல பழைய மாதிரி கிடையாது, சகல வசதிகளோட ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அங்க போய் படியப்பான்னு சொன்னாருனே, அதனால இல்லன்னே நான் இங்க வந்தேன். ஏனே நீங்க சொல்லுங்கண்ணே, நூலகத்தினுடைய சிறப்பு என்ன அதை சொல்லுங்க.
1: தம்பி, நம்ம நாகரிகமா நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத கோயில் தான்ப்பா நூலகம்.
0: ஏ அப்பா, எங்க அண்ணனை பாரு, கோயில் சொல்லிட்டாரு நூலகத்தை.
1: ஏ தம்பி, அறிவு கோயில் அப்படின்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னு நினைக்கிற?
0: நூலகத்தையானே?
1: அதே தான்ப்பா, கடந்த கால வரலாறுகளை நீ அறிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா, சமீப நாட்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வுகளும் கூட புஸ்தக வடிவிலேயே இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு. இணைய வழி கூட அதை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது வழியா தம்பி பதிவிறக்கம் செய்து கூட சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நூலகங்களை பொறுத்தளவுல இப்ப உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ப மின் நூலகங்கள், நடமாட நூலகங்கள் கட்டிடங்களை தாண்டி விரிவடைஞ்சிருக்க.
0: இணை அப்போ ஒரு கட்டடத்துக்கு

0: ஸ்கூல்ல வந்து இருந்து படிச்சாதான் முடியும் அப்படிங்கறத தாண்டி எங்க இருந்தாலும் கையடக்கத்திலேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே.
1: முற்றுத்தல்கின்ற

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம் நிரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: ஆதர்ஷினி.
3: ஆதர்ஷினி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: அவங்க
3: பேர்லாம் சொல்லுங்க.
4: பேரு அனிஷ். அம்மா பேரு பவதாரணி. தங்கச்சி பேரு அனிதா.
3: ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, நம்ம செல்ல குட்டிக்கு கிளாஸ் எடுக்கிற மிஸ்ஸோட பேர்
4: என்ன?
3: ஷிஃபானா மிஸ்ஸா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு நம்ம ஷிஃபானா மிஸ் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க?
4: பாட்டு சொல்லி தந்தாங்க.
3: என்ன பாட்டு?
4: கொக்கு பாரு.
3: பாடுங்க கேக்கலாம்.

0: போலாதா காத்திருந்த கதவி தச்சித மாமுடிகள் மேல பாத்துக்கோக்கோ நச்சியெல்லாம் முடிக்கணும்.
1: வாவ் சூப்பர், ஒரு பெரிய ஸ்டோரிய பாட்டு பாதிரியே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க இதுல என்ன சொன்னீங்க?
0: கொக்கு மீன் சாப்பிட்டுருக்கு.
1: ஓ, கொக்கு மீன் சாப்பிட்டு இருக்குதா? சரி, நம்ம ஆதர்ஷினி வந்து ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை? ஊசி போடணுமா? சரி ஓகே, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் நேரலை. நேரலையில் பங்கேற்க தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பு எண் 04652. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903275703.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2029 ஆண்டுக்குள் 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 ஆண்டு இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும் 52 கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ளவுள்ளார். இந்த இருநாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும் பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன்

0: பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பாலகங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் ஒருவார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951 அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தித் தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய 2 முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின்போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது.

84 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளியை சும்பன்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.

0: மற்றும் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
1: ராஜாக்கமங்கலம் அருள்மிகு சந்தி விநாயகர் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மற்றும் 50வது ஆண்டு விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று பகல் 11:30 அபிஷேகம், நண்பகல் 12:30 அலங்கார தீபாராதனை, இரவு 8 மணிக்கு அலங்கார தீபாராதனை. மேல பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலி மாடசுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு. பார்வதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் 38ஆம் வருட விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று காலை 8:30 சிறப்பு பூஜை, பகல் 10:30 உச்சகால பூஜை, மாலை 6:30 புஷ்பாபிஷேகம், இரவு 8:30 தீபாராதனை, நாளை காலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமம். மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு அபிஷேகம், காலை 10:30 அபிஷேக பூஜை, நண்பகல் 12 மணிக்கு அலங்கார தீபாராதனை, இரவு 7 மணிக்கு தீபாராதனை, இரவு 7:30 உற்சவ மூர்த்தி மூஷிக வாகனத்தில் வீதி உலாவருதல், இரவு 9 மணிக்கு தீபாராதனை. தக்கலை கீழ கல்குறிச்சி ஆவணி திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று முற்பகல் 11:00 பணிவிடை, பகல் 12:00 தேரோட்டம், மாலை 6:30 பணிவிடை, அபயம் படித்தல், திருக்கொடி இறக்குதல் நிகழ்ச்சி, நள்ளிரவு 11:00 பணிவிடை, 11:30 உகப்படிப்பு, நள்ளிரவு 12:00 ஐயா பூ சப்பர வாகனத்தில் பவனி வருதல். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுண்டா என்று அவ்வை பாடியதை இந்த அடியன் பாடியதாக நினைத்து எனக்கு அருள் செய்வாய் விநாயகா. விநாயகனே வினை தீர்ப்பவனே.
1: அட மந்திரியார், நீர்தான் பாடிக்கொண்டிருக்கிறீரா?
0: அது நானே தான் மன்னா.
1: ஆஹா, அடடா, கொழுக்கட்டை, மோதகம், லட்டு, அப்பம், பொறி, கடலை, சுண்டல், எள்ளுருண்டை, சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம், எல்லாமே எனக்கு பிடித்த பலகாரங்கள் என்று ராஜமாதா தயார் செய்திருக்கிறாரோ? ஒன்றை எடுத்து டேஸ்ட் பார்த்து விடுவோம்.
0: மன்னா, ப்ளீஸ் டு நாட் டச் த பலகாரம்.
1: கை கெட்டியதை வாய்க்கு எட்ட விடாமல் செய்கிறீர். நீரெல்லாம் ஒரு மந்திரியா? யாரை பார்த்து என்ன கூறினீர்?
0: மன்னா, ப்ளீஸ் டு நாட் டச் தி பலகாரம் என்று நான் கூறவில்லை மன்னா. ராஜபாதா தான் தாங்கள் இப்படி ஏதாவது முந்திக் கொண்டு முந்திரிக்கொட்டையாக செயல்படுவீர்கள் என்று அவரே எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். கண்ணை திறந்து பாருங்கள்.
1: அட, ஆமாம், எழுதி இருக்கிறது. ஓஹோ, இதெல்லாம் இந்த ராஜமாதாவின் வேலைதானா?
0: மன்னா, இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் ராஜமாதா விநாயகர் பெருமானுக்கு பிடித்த கொழுக்கட்டை, மோதகம், லட்டு, அப்பம், பொறி, கடலை, சுண்டல், எள்ளுருண்டை, சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம் என பல பலகாரங்களை விநாயகர் பெருமானுக்கு பூஜையில் படைப்பதற்காக செய்து வைத்திருக்கிறார்.
1: ஓஹோ, எனக்கு பிடித்த உணவை தான் செய்து வைத்து விட்டாரோ என்று நான் ஏமாந்து விட்டேன். சரி, இருக்கட்டும், பூஜைக்கு பிறகு பலகாரங்களை ஒரு பிடி பிடித்து விடுகிறேன்.
2: வணக்கம் மன்னர் வேந்தே, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து தங்களுக்கு ஓலை வந்திருக்கிறது.
1: ஓலையா? எங்கே இப்படி கொடு.
0: மன்னா, ராஜமாதா பூஜை அறைக்குள் செல்கிறார். இந்த பலகாரங்களை.
1: சேவகனே.
2: உத்தரவு மன்னா.
1: இந்த பலகாரங்களை எடுத்து சென்று பூஜை அறையில் இருக்கும் ராஜமாதாவிடம் கொடுத்து விடு.
2: அப்படியே ஆகட்டும் மன்னா.
1: மந்திரியாரே, இந்த ஓலைகளில் என்ன செய்தி வந்திருக்கிறது என்று படித்து கூறுங்கள்.
0: மன்னா, விநாயகர் சதுர்த்தி முடிந்து விநாயகர் சிலைகளை நீரில் கரைப்பதற்கான வழிமுறைகளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதைத்தான் அனுப்பி நம் நாட்டு மக்கள் அனைவரும் அதை கடைபிடிக்க செய்ய வேண்டும் என்று செய்தி ஓலையாக அனுப்பியிருக்கிறார்கள் மன்னா.
1: அப்படியா? என்னென்ன வழிமுறைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்களாகிய நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. கடல், ஆறு, ஏரி மற்றும் குளம் போன்ற நீர்நிலைகள் நமக்கு குடிநீர் ஆதாரத்தை தருகிறது. நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் வருகிற விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாடும் போது விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகத்தினால் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டும் கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு அறிக்கையை 3-4 தினங்களுக்கு முன்பாகவே செய்தித்தாளில் வெளியிட்டிருந்தார்கள். அதைத்தான் இப்போது நமக்கும் செய்தியாக அனுப்பியிருக்கிறார்கள் மன்னா.
1: ஆமாம், இதை பற்றி முழு விவரங்களை தெரிந்து கொள்ள என்ன செய்யலாம்?
0: செய்தித்தாள்களில் ஏற்கனவே செய்தி வெளியாக இருக்கிறது, அதை பார்க்கலாம்.
3: பாஸ், இது குறித்த செய்திகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வெப்சைட்டிலும் பார்க்கலாம்.
1: அப்படியா? ரோபோ, எங்கே அந்த வெப்சைட்டின் முகவரியை கூறு.
3: www.tnpcb.gov.in இந்த வெப்சைட்டில் உள்ளது தகவல்கள்.
1: பார்த்தீரா மந்திரியாரே, என் செல்ல பிள்ளை ரோபோ சரியான நேரத்தில் சரியான தகவலை கூறியிருக்கிறது.
0: விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டிலும் ஊர் நடுவிலும் பிரதிஷ்டை செய்து விழா கொண்டாடிய பின்னர் ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகள் கரைக்கிறார்களே, அதன் பின்னர் ஒரு தத்துவம் இருக்கிறது மன்னா, அது தங்களுக்கு தெரியுமா?
1: அப்படியா, அது என்ன தத்துவம்?
0: மண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் தண்ணீரில் கரைந்து விடுவதை போன்று மனிதர்களாகிய நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்களையும் குணங்களையும் செயல்களையும் நாம் விட்டொழித்து விட வேண்டும் என்பதையே இந்த வழக்கம் நமக்கு உணர்த்துகிறது. நல்ல நாளில் நானும் ஒரு நல்ல செய்தியை கூறியிருக்கிறேன், இதையாவது கடைபிடியுங்கள்.
1: வழக்கம் தானே மந்திரியாரே, வழக்கத்தை பழக்கப்படுத்தி விடுவோம். ஆஹா, ராஜமாதா பூஜையை முடித்து பலகாரங்களோடு வருகிறார். அப்பா, பலகாரங்களை ஒரு பிடி பிடித்து விட்டுதான் மறுவேலை.
0: மன்னர் எதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறாரோ இல்லையோ, பலகாரத்தில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார்.
4: இன்றைய குறுஞ்செய்தி.

7:35. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. கேட்கவிருக்கும் முதல் பாடல் ஹாய் நானா திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் இசையில் சின்மயி அனுராக் குல்கர்னி பாடியது.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: நேரம் 7:39. இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய பொது அறிவு கேள்வி: ட்ரோனத்தான் 2026 எங்கு நடைபெற உள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: ட்ரோனத்தான் 2026 எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் ஹரிச்சரன் பூஜா பாடியது.

கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்திய விமானப்படை ஏற்பாடு செய்துள்ள ட்ரோனத்தான் 2026 ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மரில் உள்ள போக்ரான் பயிற்சி தளத்தில் செப்டம்பர் 14 முதல் 16 வரை நடைபெறவுள்ளது.

0: இதில் கண்காணிப்பு, தன்னாட்சி செயல்பாடு, தொழில்நுட்பம், மின்னணு போர் போன்றவை முக்கிய பகுதிகளாகும். மாறிவரும் செயல்பாட்டு சூழலில் உள்ள பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் உள்நாட்டு தயாரிப்புகளை இது ஊக்குவிக்கிறது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. ட்ரோனத்தான் 2026 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பதில் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மரில். நேரம் 7:45.
1: தேதியும் செய்தியும். இன்று செப்டம்பர் மாதம் 14 தேதி. தேசிய ஹிந்தி தினம் இன்று.
2: தேசிய ஹிந்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 14 தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: இந்த நாள் ஹிந்தி மொழியை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக அரசியலமைப்பு சபை ஏற்றுக்கொண்ட நாளை நினைவு கூறுகிறது.
2: ரஷ்ய புவியியலாளர், இயற்கையியலாளர் மற்றும் நாடுகாண் பயணி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தனது அறிவியல் பயணத்தை பற்றி காஸ்மோஸ் என்ற நூலாக தொடர்ந்து 30 ஆண்டுகளாக 30 நூல்கள் எழுதிய ஹம்போல்ட் அவர்கள் 1769 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: இவர் எழுதிய நூல்கள் 3 முறை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
1: இவரது நூல்கள் பல இளம் அறிவியல் அறிஞர்களை தோற்றுவிக்க உதவியது.
2: குறிப்பாக பரிணாம வளர்ச்சிக் கொள்கையை அறிமுகப்படுத்திய டார்வினை இவரது எழுத்துக்கள் ஊக்குவித்தது.
1: குழந்தை சமூக சீர்திருத்தவாதி, பாலியல் கல்வியாளர் என பன்முகங்களை கொண்ட அமெரிக்க பெண்மணி மார்கரெட் சாங்கர் அவர்கள் 1879 இதே நாளில் பிறந்தார்.
2: உத்தமபுத்திரன், ஜகதல பிரதாபன் போன்ற திரைப்படங்களில் நடித்த நடிகையும் திரைப்பட பின்னணி பாடகியுமான UR ஜீவரத்னம் அவர்கள் 1927 இதே நாளில் பிறந்தார்.
1: கிரிகோரியன் நாட்காட்டியை 1752 இதே நாளில் பிரிட்டன் அரசு ஏற்றுக்கொண்டது.
2: ரஷ்ய பேரரசு 1917 இதே நாளில் ரஷ்ய குடியரசாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது.
1: எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு ஒபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், 1960 இதே நாளில் துவங்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பில் 13 நாடுகள் இணைந்துள்ளன.
2: மலேசிய நிலப்பகுதியில் இருக்கும் பெராய் நகரத்தையும் கடலை தாண்டி இருக்கும் ஜார்ஜ் டவுன் மாநகரையும் இணைக்கும் பினாங் பிரிட்ஜ் 1985 இதே நாளில் அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. இப்பாலத்தின் மொத்த நீளம் 13.5 கிலோமீட்டர் ஆகும். தமிழ் எழுத்தாளர் கௌதம நீலாம்பரன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், வரலாற்று புதினங்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி நாடகங்கள் என பல படைப்புகளை படைத்துள்ள கௌதம நீலாம்பரன் அவர்கள் 2015 இதே நாளில் காலமானார்.
2: இவரது வரலாற்று புதினங்களான சேது பந்தனம், மன்னன் மாடத்து நிலவு, ஈழவேந்தன் சங்கிலி, கோச்சடையான், ரணதீரன் போன்றவை வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன.
3: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
7: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:50. தென்குமரி தென்னிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கொடி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: கட்சிகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் 8:02, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென்குமரி தேனிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடம் மிளகாய் 80 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய். பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.

0: மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
1: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 24.36 அடி, பெருஞ்சாணி அணை 49.70 அடி, சிற்றாறு 1 அணை 7.08 அடி, சிற்றாறு 2 அணை 7.18 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.10 அடி.

0: மற்றும் தக்கலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.
7: முகம் ஒரு பக்கமா சாயுதா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
8: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
9: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: தென்குமரி திரையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அஞ்சான் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரஜ் சந்தோஷ் பாடியது.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 8:30 கணபதி உலா திருச்சிராப்பள்ளி அன்பில் செவி சாய்ந்த விநாயகர் சித்திரம் கேட்கலாம். நிறைவு பெற்றது தென்குமரி தெனலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: அகப்படப் போகிறார்களோ தெரியவில்லையே.
1: யார் தெரியுமா? தெரிந்தால் அச்சம் கொள்வாய். ஞானப்பால் பருகிய ஞான சம்பந்தன் தான்.
0: என்ன, ஞான சம்பந்தனா? அவன் குழந்தையாயிற்றே, அவனிடமுமா தங்கள் விளையாட்டு?
1: விளையாடியதால் தானே அவன் ஞான சம்பந்தனானான். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறியவர் பெரியவர் என்ற பேதம் எனக்கு இல்லை.
0: அது சரி, தெரிந்த கதைதான். இன்றென்ன புது கதை, அதை சொல்லுங்கள்.
1: ஞான சம்பந்தன் அடியார்களோடு கொள்ளிடக்கரையில் இருக்கும் ஆலந்துறை ஆலயம் செல்கிறான். அதிக காலங்கள் ஆகிவிட்டது அவன் தேனமுது குரலை கேட்டு.
0: அப்படியா? என் குழந்தை படும் பாடு நான் காண சகியாது. புறப்படுகிறேன். ஆனந்தம் மிக கொண்டு அதீதமாய் சோதிக்காதீர்கள்.
2: அடியார்களே, பின்னால் வருகிறவர்கள், சீக்கிரம் வாருங்களே.
3: திடீரென கருமேகம் சூழ்கிறதே, மழை வரும் போல் இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். ஆளுடை பிள்ளையை மழையில் நனையாமல் அழைத்துக் கொண்டு போக வேண்டும்.
2: அடடா, இது என்ன குளிர்காற்றும் பேய் மழையும்! இப்போது என்ன செய்வது?
4: திடீரென எப்படி இவ்வளவு மழை பெய்ய முடியும்? மேகம் திறந்து கொட்டினார் போல. அடியார்களே, யாரும் நினையாதீர்கள். இப்படி ஓரமாய் நில்லுங்கள். மழை நின்ற பின் ஆலயம் செல்லலாம். பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கள்.
3: சுவாமி, பேய் மழை மட்டுமல்ல, பெரு வெள்ளமே வந்து கொண்டிருக்கிறது. கீழே நின்றால் வெள்ளம் அடித்துக் கொண்டு போகும். எல்லோரும் அப்படி மேட்டில் ஏறி நின்று கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள்.
4: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதுவும் உன் இன்னருளோ இறைவா, பெரு வெள்ளம் வரச் செய்தாயோ. நான் எப்படி ஆலந்துறை செல்வேன்? சௌந்தரநாயகி அம்மையையும் சத்தியவாகீசனான உம்மையும் எப்படி தரிசிப்பேன்?
2: சுவாமி, நாம் வரும் வழியில் ரசித்து பார்த்து கொண்டு வந்தோமே இயற்கை எழில். சற்று நேரத்தில் நம் கண் முன்னே ஆற்றில் அடித்து செல்கிறதே.
3: அடடா, என்ன சொல்வது! இதுதான் நிலையாமையா? காட்டாற்று வெள்ளத்தின் பேரிரைச்சல். அப்பப்பா, காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். வெள்ளம் வடிய இன்னும் பல நாட்கள் ஆகும் போல் தெரிகிறதே. என்ன செய்ய? இறைவா, எல்லாம் உன் திருவிளையாடல்.
4: அடியவர்களே, பதறாதீர்கள். இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டான். அக்கரைக்கு சென்று அவன் புகழை பாட முடியாவிட்டால் என்ன? இக்கரையில் இருந்து கொண்டே அவன் அருளை ரசித்து பாடுவேன்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
1: சுவாமி, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று என்ன திருவிளையாடலோ? யார்

0: சுவாமி, இது என்ன விளையாட்டு? என் குழந்தை சிரமப்பட்டு பாடுகிறான், ஆனால் தெளிவாக கேட்க முடியாதபடி வெள்ளத்தின் பேரிரைச்சல் தடை செய்கிறதே.
1: அவ்வளவுதானே ஞான முதல்வனே, ஞானப்பழம் பெற்றவனே. விநாயகா, ஞான சம்பந்தன் பாடும் தமிழ் கேட்க முடியாதபடி செய்கிறது பெருவெள்ளத்தின் பேரிரைச்சல்.
2: தந்தையே, நான் சற்றே தலை சாய்த்து என் முரம் போன்ற காதுகளால் இந்த பேரிரைச்சலை தடுக்கிறேன். நானும் சம்பந்தனின் தேனினிய தமிழ் கேட்பேன், நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்கலாம்.

0: அடடா அடடா, இந்த குழந்தையின் குரல் தேனா இனிக்கிறதே.
1: என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வெள்ளம் வடிய பல நாட்கள் ஆகும் என்று நினைத்தோம், சில மணி நேரத்தில் வடிந்து விட்டதே.
2: எம்பெருமானின் கருணையே கருணை, அவனின் அன்பு எத்தனை சோதித்தாலும் நம்மை

0: கைவிடாது அவன் அருள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: விநாயகா, ஞான சம்பந்தனின் பாடல் கேட்க நீதான் முதன்மை காரணம். காதுகளால் வெள்ளத்தின் ஓசையை அடக்கி செவிகளை சாய்த்து நீ அவர்ந்த திருக்கோலத்தில் இங்கேயே காட்சி தருவாய்.
2: வாருங்கள், விநாயகர் சதுர்த்தியான இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேரெழிலாய் செம்மாந்து நிற்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சௌந்தரநாயகி உடனுறை சத்தியவாகீஸ்வரர் செவிசாய்த்த விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்வோம்.

0: ஊர் பெயரும் கோயிலின் பெயரும் சேர்ந்து அன்பிலாளந்துறை ஆனது. ஐந்து நிலை ராஜகோபுரம். ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு முன்னால் எழிலான வேலைப்பாடுகளோடு கூடிய இரண்டு நந்தியம் பெருமான் அமர்ந்திருக்கிறார்கள். நான்கடி உயரத்தில் கல்லாலான நந்திகள் எவ்வளவு அழகு! நுழைவாயில் தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், வலது பக்கம் யாக குண்டங்கள் அமைக்க பெரிய இடம் இருக்கிறது. அதேபோல திரு கல்யாணம் செய்யும் மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள். இடது பக்கம் திருக்குளம் தண்ணீர் இல்லாமல் சற்று வறண்டு போயிருக்கிறது.
1: அண்மையில்தான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஆலய திருச்சுற்றுகளில் அநேக மரங்கள் சோலையாக குளிர்ச்சி தருகிறது. மரத்தாலான புது கொடிமரம் பளபளக்கிறது. ஆலயத்தின் தூண்களில் அற்புதமான சிலைகள் சிற்பியின் கைவண்ணத்தில் மிளிர்ந்ததை பார்க்கிறோம். கருவறை மண்டபத்தின் முகப்பில் விநாயகர், கஜலட்சுமி, முருகன் தரிசனம். மூவரும் ஒரே கல்லால் ஆனவர்கள் என்பதுதான் சிறப்பு.
0: மூலவர் சத்யவாகீஸ்வரர். பெயருக்கேற்றபடி அழகாய் சௌந்தர நாயகி. அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அருள் செய்யும் நம் செவிசாய்த்த விநாயகரை தரிசனம் செய்தோம். அடடா, பேரழகு! சிறிய திருமேனி, ஆனால் பெரிய கீர்த்தி. தேவாரம் கேட்க வலதுபுறம் தலை சாய்த்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு புன்னகை தவழும் முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். விநாயகரின் பெருமைகளை குருக்கள் சொல்ல கேட்போமா?
2: முத்து சுவாமிநாத குருக்கள் நம்ம கூட இருக்காங்க. சௌந்தர நாயகியுடனே சத்யவாகீஸ்வரர் திருக்கோயில்ல விநாயகர் சன்னிதி பக்கத்துல நாம நின்றுட்டு இருக்கோம். அவருக்கு பக்கத்திலேயே செவிசாய்த்த விநாயகரா, அந்த விநாயகரை பத்தி சொல்லுங்க ஐயா.
3: சிவதனைய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தியும் பரசுகமலகஸ்தம் பூஷிதம் மோதகேனா அருணகுஷ்மமாலா வியாழலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. அன்பிலாளந்துறைன்னு பேரு. பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மபுரீஸ்வரராகவும் சத்யவாகீஸ்வரருங்கிற பேரும் இந்த சுவாமிக்கு உண்டு. இந்த கோயிலில் வலதுபுறத்தில் சவிசாய்த்த விநாயகர்னு சொல்லியிருக்காரு. இது சார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த பாடலில் கேட்க சொன்னதாகவும் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலத்தை பத்து பத்து பதிகம் பாடியிருக்காங்க. அந்த பத்து பதிகத்தை விநாயகர் சவிசாயத்துக்கு ஏற்றினதாக ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு காது கேட்காமல் இருந்தாலோ, காது ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாலும் வழி இருந்தாலோ, இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு ஏழு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து பூஜைகள்லாம் நடத்தி பண்ணால் அவள் காது கேட்கறதாக வெளியிலேருந்து ஜனங்கள்லாம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: செவிசாய்த்த விநாயகர் அவரோட தோற்றம் பத்தி சொல்லுங்க.
3: சாய்ச்சி கொண்டு இருக்கிறதுனால செவிசாய்த்த விநாயகர் அதில் ரெண்டு அடி உயரத்தில் இருக்கார். கைகளில் வந்து பாசம் அங்குசம் ரெண்டு வச்சிருக்காரு. தும்பிக்கையில் மோதகம் வச்சுட்டு இருக்காரு. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் பத்து பதிகம் பாடிருக்காங்க. அந்த பத்து பதிகம் கல்வெட்டில் இருக்கு. அதை பாடினதாக பார்வதி பரமேஸ்வரன் வந்து செவிசாய்த்து கேட்க சொன்னதாக விநாயகர் செவிசாய்த்து கேட்கிறார்.

சாமர்த்திய அபிஷேகம் பூஜைகள்லாம் நடக்கிறோம். யாராவது பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் சந்தனம் பண்ணி பூஜை பண்ணுறது இருக்குது. விக்ரமெலாம் பழமையான இது. இப்போ நடுப்புற வந்து ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நாட்டுக்கோட்டை சிட்டி காலத்தில் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காமௌண்ட் கோயிலே பெரிய கோயிலாக இருந்திருக்கு. இல்லை இவருக்கு சன்னதி இல்லையான பிரதான விநாயகர் இவர் தான். அதனால் அந்த விநாயகருக்கு பதில் அந்த விநாயகருக்கு வெளியில் வச்சுருக்காங்க. யானை மூத்தானங்கிற மாதிரி விநாயகருக்கு இந்த யானை மூத்தானா இருக்க இவர் சவிசாயத்து காக்கும்போது அந்த விநாயகர் கிரீடமெல்லாம் இல்லாதனால அந்த யானை முகம் மாதிரி தெரிகிறது உங்களுக்கு. இந்த கோயிலில் வந்து மகாநட்சத்திரத்துக்கு விசேஷம் சுவாமிக்கு அபிஷேக பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மகாநட்சத்திரக்காரராக அங்கே வந்து நின்று போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி சித்ரா பௌர்ணமி போது திருக்கல்யாணம் நடக்கிறோம். அந்த திருக்கல்யாணம் கல்யாணம் ஆகாதவால மாலை மாற்றுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த மாலை மாற்றுற நிகழ்ச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் மாலை ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அது மாலை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாக்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகுது. அது ஒரு பிரார்த்தனைங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் திருக்கல்யாணம். கோஷத்தில் சிஸ்டர் முனிவர் பூஜை பண்ணுற மாதிரி, பிரம்மா பூஜை பண்ணுற மாதிரி, சூரியன் சந்திரன் பூஜை பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரி அப்படி ஒவ்வொரு கோஷ்டத்துலேயும் ஒவ்வொரு உருது வச்சுருக்காங்க. இது வந்து எப்பவும் போல தட்சிணாமூர்த்தி பிரம்மா மகாவிஷ்ணுலாம் எப்பவும் போல உள்ளது. விநாயகர் பெருமானை வச்சு தான் எந்த காரியமும் நடத்தணும். அவருக்கு தான் நம்ம முதல் பூஜையே. மற்ற சுவாமிக்கு பூஜை பண்ணாட்டாலும் எல்லா சுவாமியும் நினச்சி விநாயகருக்கு பண்ணினாலே அது எல்லா சுவாமியும் பூஜை பண்ணதாக இதுவும்.

0: விநாயகர் சதுர்த்தி என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது. கையில் அர்ச்சனை பொருட்களோடு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். செவிசாய்த்த விநாயகருக்கு பின்னால் திருவாசி இல்லை, மிகப்பெரிய பீடம் இல்லை. ஆனால் அழகான திண்டு மாலை அணிந்து வெண்பட்டுடுத்தி சந்தன காப்பில் அருமையாய் காட்சி தருகிறார். செந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் குரல் கேட்டு சந்தங்கள் ரசித்து தன் காதை திருப்பி பக்தியின் ஆழத்தில் பரவசம் கொண்டவரை பார்த்து நாங்களும் பரவசம் கொண்டோம். செவிசாய்த்த இறைவன் நம் பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாய் செவிசாய்ப்பான் என மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நிலையம் திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
2: பிள்ளையார் பட்டி மலையார் எழுந்து உள்ளத்தை தீர்க்கும் வல்லவன் திருப்பெருந்துறை பதியில் வெயிலுகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன்.
1: பங்கேற்றவர்கள் கலைச்செல்வி பிரதீப், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன் காசியம்பதியில் குண்டி விநாயகர் என்றே அருளை கொடுப்பவன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: முகம் ஆருடைய முகனில் அண்ணனவன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.

0: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:45.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
3: சைபால்.
6: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா,

0: அப்படியா? சரி, போகலாம், வா. போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா. அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உக்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உக்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை. அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்து அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல. அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம்? நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாரான். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை. தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும்? என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல. ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யாருக்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
1: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேரம் 8:51. இனி கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
4: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை தெருசுடர். தெருசுடர் அப்படின்னா சுடும் கதிர்களை கொண்ட கதிரவன் அப்படின்னு அர்த்தம். இதற்கான உதாரண வாக்கியம் பார்க்கலாம்.
5: புறநானூற்றுல ஒரு பாடல் வரி வந்திருக்கு, தன் கதிர் மதியம் போலவும் தெருசுடர் ஒன் கதிர் ஞாயிறு போலவும். இதுதான் அந்த வரி. இந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அரசன் நிலவை போல குளிர்ந்த அருள் உடையவனாகவும் பகலவனை போல பகைவரை சுட்டரிக்கும் வல்வேல் வீரம் கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காரிகிழார் என்கிற ஆசிரியர் கூறியிருக்காரு. சோ தெருசுடர் அப்படின்னா சுட்டரிக்கும் கதிரவன். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் ஹால், HAUL. ஹால் அப்படின்னா நாம கஷ்டப்பட்டு ஒண்ணு புடிச்சு இழுப்போம் இல்லையா, அதத்தான் நாம வந்து ஹால் அப்படின்னு சொல்லலாம்.
4: இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதோ, புல் த நெட் ஜென்ட்லி, இஃப் யூ ஹால் இட் It will break into pieces. அதாவது அந்த வலையை நீ மெதுவா இழு, ரொம்ப நீ பெருமுயற்சியுடன் பலவந்தமா பிடிச்சு இழுத்த அப்படின்னா அது துண்டு துண்டா பிஞ்சு போயிரும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதாவது நாம பிளைட் ஜேர்னி எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா, அப்படி பிளைட்ல ஹாப்பியா விண்டோ வழியா கிளவுட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பறந்துட்டு இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா பிளைட் அப்படி கொஞ்சம் குலுங்குற மாதிரி இருக்கும். உடனே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க, நம்ம போட்டுப்போ. கொஞ்சம் பயமா கூட இருக்கும், என்னடா நடக்குது அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, டர்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் டர்புலன்ஸ் அப்படின்னு யோசிச்சிருப்போம். சோ இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கலாம்.
5: ரோட்ல இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கப்ப வழியில குண்டு குழி இருந்துச்சுன்னா நம்ம டிராவல் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி போட்ல நாம போறப்ப அங்க அந்த வாட்டர் ஃப்ளோல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வேவ்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த போட் வந்து ஆடும். அதே மாதிரிதான் பிளைட்ல நாம பறந்துகிட்டு இருக்கப்ப வெளியே இருக்கக்கூடிய காத்தினுடைய ஸ்மூத் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஒரு இரகுலர் மூவ்மெண்ட் ஏற்படும். இதத்தான் நாம வந்து டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
4: அதாவது காற்று ஒரு பெரிய மலையை கடந்து போகும்போது அந்த காற்றினுடைய ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகும். இதனால ஏர் மூவ்மெண்ட் இரகுலர்
5: changes. அப்புறமா விண்ட் ஷியர் காரணமா டர்புலன்ஸ் உருவாகலாம். அது மட்டும் இல்ல, அட்மாஸ்பியர்ல வெவ்வேறு டெம்பரேச்சர் கொண்ட ஏர் மாசஸ் சந்திக்கிறப்ப அதனுடைய டென்சிட்டி மற்றும் மூவ்மெண்ட்டும் மாறும். இதனாலயும் ஏர் ஃபுளோ அன்ஸ்டேபிள் ஆகி டர்புலன்ஸ் உருவாகலாம்.
4: சரி, இதெல்லாம் ஓகே, ஆனா இந்த டர்புலன்ஸ் வந்தா உடனே ஏன் நம்மள வந்து சீட் பெல்ட் போட சொல்றாங்க பிளைட்ல? டர்புலன்ஸ் வந்துட்டா உடனே பிளைட் கீழே விழுந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய நோ தாங்க. பிகாஸ் கமர்ஷியல் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாமே இந்த டர்புலன்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற வகையில தான் சூப்பரா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு ஏதாவது இன்ஜுரி வந்துடக்கூடாது இல்லையா, அதனாலதான் சீட் பெல்ட் போட அட்வைஸ் பண்றாங்க.
5: சோ பாதை தெரியாத வான் பயணத்திலையும் அங்கங்கே ஒரு குலுக்கல் வரத்தான் செய்யும். இதுதான் காற்றினுடைய அறிவியல் ஆச்சரியம். இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
4: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் விஷால் டட்லானி பாடியது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும்

0: வரும் 16ஆம் தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8618 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் நேர்மப்பொழுது 9:03 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மாநிலம் குமரி பண்பலை 101. நேர்களே, இப்போது கேரளபுரம் விநாயகர் திருக்கோவில் இருந்து விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேரலை கேட்கலாம். நேரலையை வழங்குவதற்காக நமது நிலை அறிவிப்பாளர்கள் ஏ கலைமகள், ஆர் வதனாஸ்ரீ ஆகியோர் திருக்கோவில் தயாராக இருக்காங்க. நேர்களே, இப்போது உங்களை கேரளபுரம் விநாயகர் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம். ஓம் விநாயக நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கௌரி புத்திராய நமக, ஓம் கணேஸ்வராய நமக, ஓம் தத்புருஷாய விக்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். எந்த ஊர் சேலம் எங்கே இன்னுதர வேண்டில் நாம் தான் முந்தையே பிள்ளையாரன் முன்போய் வணங்கி நிற்போம். மண்ணில் நிறைவாய் மகிழ்ந்திருக்கும் காலத்தில் எண்ணம் செருக்கற்றே என்றென்றும் பண் சேர் தமிழ்பாட்டால் உன்னழகு தாழ் போற்ற அருள் புரிந்து நிற்பாய் துணை. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையில் தந்தனையாண்ட வித்தக விநாயகா விதைகழல் சரணே. வணக்கம் அன்பு நேயர்களே, முழு முதற் கடவுள் விநாயகர். விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று குமரி பண்பலை 101 வழியே, சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வழியே நாம் தரிசிக்க இருப்பது கேரளபுரம் ஸ்ரீ மகாதேவர் ஸ்ரீ அதிசய விநாயகர் திருக்கோவில். ஆம் நேர்களை, இந்த கோவில் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, தக்கதிக்கு அருகே கேரளபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில விநாயகர் அப்புறம் இந்த முதல்
5: சர்வநாயகனே, சர்வநாயகனே, சர்வநாயகனே.

0: வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்கங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேரளபுரம் விநாயகர் திருக்கோவில் இருந்து விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேர்லை. நேர்களே, மீண்டும் உங்களை கேரளபுரம் விநாயகர் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம். வணக்கம். வணக்கம்
1: நேயர்களே. விக்னங்களை நிவர்த்தி செய்பவர் விக்னேஸ்வரன். விநாயகரை வணங்கிய செயலை தொடங்கினால் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தினமான இன்னைக்கு வந்து நாம வந்து கேரளபுரம் ஸ்ரீ அதிசய விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். யானை முகமும் மனித உடலுமாக காட்சியளிக்கும் விநாயகர் வந்து பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு பெயர்களாலையும் வணங்கப்படுகிறார். உச்சிட்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகர

0: கணபதி, சங்கடகர கணபதி, சிங்க கணபதி, லட்சுமி கணபதி, விக்ன கணபதி அப்படின்னு நிறைய பேரால வந்து அறியப்படுறார். பிள்ளையார் அமர்ந்து அருள் புரியும் ஐந்து மரங்கள் வந்து பஞ்சபூத மரங்கள் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா. நமக்கு தெரிஞ்சிருக்கும் அரச மரத்தடி பிள்ளையார் அப்படின்னு, அதாவது இங்க வந்து அரச மரத்தடி எல்லாம் வீட்டு இருக்கிறார் இந்த பிள்ளையார் வந்து. அரச மரம் வந்து ஆகாய மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வாத நாராயண மரம், இது வந்து வாயு மார்க்கம். அப்புறம் வஞ்சி மரம் வந்து அக்னி. அப்புறம் நெல்லி மரம் வந்து நீர். ஆலமரம் வந்து பூமி அப்படின்னு அந்த பஞ்சபூத மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அரச மரத்தடி பிள்ளையாரை தினமும் வல வந்து அப்படி வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அறிவியல் காரணங்களும் கூட சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய மரங்கள், அதாவது ஆல மரத்தடியில வந்து வடக்கு பார்த்து அமர்ந்த விநாயகரை வழிபட்டோம்னா கடுமையான நோய்கள் இருந்தா வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. வேப்ப மரத்தடி விநாயகரை வழிபட்டா மனம் விரும்பிய வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. வண்டி மரத்தடி பிள்ளையார வழிபட்ட தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் ஐதீகமா இருந்தாலும், அதாவது பிள்ளையார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நெருக்கமான, நமக்கு ரொம்ப அதாவது நினைத்த பாத்திரத்தில் வழிபட முடியும். ஒரு மஞ்சள் பொடியை வந்து அப்படி புடிச்சு வச்சு வழங்கினா கூட நமக்கு அருள் புரிவர் தான் இந்த விநாயகர் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நேர்ல நிகழ்ச்சியான இன்னைக்கு வந்து கேரளபுரம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலிருந்தான் இந்த நேர்ல நிகழ்ச்சிய பண்ணிட்டு இருக்கும். பஜனை பாடல்களும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் வந்த வண்ணம் வழிபட்டுட்டு போற வண்ணம் இருக்கிறாங்க. நினைத்த மாத்திரத்தில் வழிபட உகந்தவர் பிள்ளையார். இன்றைக்கு கூட பக்தர்கள் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வந்து வழிபட்டு நம் இன்னல்கள் யாவும் களைவதற்கு வந்து தண்ணீர்ல கரைக்கிறது கூட வழக்கமாக இருக்கு. ஞானம், செல்வம் மற்றும் வெற்றியை தருபவராக இருக்கிறாரு இந்த பிள்ளையார். இப்ப நிகழ்ச்சியை கலைமகள் தொடுறாங்க.
1: வணக்கம் நேர்களே. அதாவது வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கும் இடத்தில் தான் இவருக்கு பீடமும் கூட இருக்கும். இன்னைக்கு இந்த கோயில்ல பார்த்தோம்னா வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கக்கூடிய இடத்துலதான் அவருடைய பீடமும் இருக்கு. அதுவும் இல்லாம அரச மரத்தை வந்து தந்தையாகவும் வேப்ப மரத்தை வந்து தாயாகவும் இலக்கிய மரபுகள் சொல்லப்படுகிறது. ஒரு மாம்பழத்திற்காக உலகையே சுற்றி வரும்படி தந்தையும் தாயும் ஆகிய உமாபதியாக வந்து விநாயகர்கிட்டையும் முருகர்கிட்டையும் வந்து சொல்றாங்க. தம்பிக்கும் வந்து ரெண்டு பேருக்கு இடையில போட்டி வைக்கிறாங்க. அதாவது தம்பி ஆகிய முருகப்பெருமான் வந்து மயில் மீதேறி உலகம் சுற்றி வர, இவரோ தாய் தந்தையே உலகம் என கூறி தன் தாய் தந்தையை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகிறது. அதனால் தான் இவர் வந்து தன் இருப்பிடத்தை அரச மரமாகிய தந்தை பக்கத்திலையும் வேப்ப மரமாகிய தாய் அருகிலையும் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. அப்புறமா வந்து அறிவியல் கருத்துக்கள் படி பார்த்தோம்னா இந்த ரெண்டு மரங்களுமே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதாலையும் மக்கள் வந்து இயற்கையை ஏற்று சுத்தமான காற்றை சுவாசிக்கும்படியாகவும் நம்ம முன்னோர்கள் இந்த இரண்டு மரத்தடியில் பிள்ளையாரை வைத்து வழிபாடு செய்ய நம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியுள்ளதாகவும் சொல்லப்படுது. அதாவது இப்ப நிறைய பேர் வந்து இங்க கோயில்ல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதுனால கோயில்ல எல்லா பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க. காலை நேரம் அப்படிங்கறதுனால ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியா நடைபெற்று இருக்கு. இன்றைக்கு வந்து பிள்ளையாரை பார்க்கும்போது விநாயகர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா அலங்கார ரூபனாக இருக்கிறார். அதாவது அவருக்கு ரொம்ப பிடித்த அருகம்புல் மாலையை வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு காணிக்கையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வண்ண வண்ண மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. கோயில்ல வந்து பக்தர்கள் வந்து பாட்டு பாடி அவரை வணங்கிட்டு இருக்காங்க. பூஜைகள், பஜனைகள் இதெல்லாம் நடைபெற்று இருக்கு. கோயில உள்ள பிரசாதத்தை வந்து மக்கள் வந்து கைகள் ஏந்தியபடி வலம் வந்துட்டே இருக்காங்க. அப்பனே விநாயகா எங்களை காப்பாற்று அப்படிங்கிறபடியாக நிறைய பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு பக்தர் இருக்காங்க. வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆதர்ஷ்னு. ஆமா, என் ஸ்கூல்ல இருந்து வரீங்க? கேரளபுரம்.
1: கேரளபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க? இதே ஊர் தான் உங்களுக்கு?
2: ஆமா. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க? நாங்க ஒரு ஆறு வருஷமா அங்க இருக்கோம். ஆறு வருஷமா வரோம். இன்னைக்கு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால விநாயகர் வரோம். பஜனை பாடிட்டு இருக்காங்க, பஜனை பார்த்துட்டு இருக்கோம்.
1: பஜனையில யார் இருக்கிறாங்க இன்னைக்கு முக்கியமான ஒருத்தங்க? அவங்க கூட வந்திருக்காங்க.
2: என் பொண்ணு இருக்கா.
1: இன்னைக்கு முதல் முறையாக அவங்க வந்து பஜனை பாடுறாங்க. பிள்ளையார் சொல்லி போடுறதுக்காக வந்திருக்காங்க. எந்த ஒரு விஷயமானாலும் பிள்ளையாரை வழங்கி காரியத்தை தொடங்குவது என்பது தமிழர் மரமாக இருக்கிறது. அதாவது பிள்ளையாரும் வணங்கி தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையும். வந்து அவருடைய துன்பிக்கையை பார்த்தா பெரிதாக துவங்கி சிறியதாக முடியும். இதன் அர்த்தம் பெரிய துன்பம் சிறியதாக முடியும் என்பது போன்றும் சின்ன துன்பிக்கை முடிவு பகுதி எத்தனை சின்ன பொருளையும் பெரிய பொருளையும் தூக்கும் வல்லமை கொண்டது என்பது போல சின்ன பெரிய இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில் வரும் என்பதும் அதை சரிசமமாக பார்க்க வேண்டும் என்பதையும் சொல்கின்றது. நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க, அதுல அவங்க ஒருத்தங்களை சந்திக்கலாம். வதனஸ்ரீ வந்து தொடர்றாங்க நிகழ்ச்சியை.
0: நேர்களே, இப்ப வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கோவில் சார்ந்த ஒருத்தர் இப்ப நம்ம சந்திக்க போறோம். இந்த கோவிலை பத்தி விசேஷங்களை பத்தி சொல்ல போறோம். வணக்கம் சார், உங்க பேரு?
3: என் பேரு வேம்புகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
3: வேம்புகிருஷ்ணன், மெட்ரோ அசோசியேஷனோட செக்ரட்டரி.

0: 2002 ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது 2026 ஆம் ஆண்டு 25வது ஆண்டு நிறைவாக நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கிறோம். மாதந்தோறும் ஆடி மாதம் அமாவாசை கழிந்த 4ஆம் நாள் வளர்பறை சதுர்த்தி அன்று இந்த திருக்கோயிலே மகா கணவிபவம் நடைபெற்று வருகிறது. எல்லா ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று சிறப்பு பூஜையும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அன்னதானமும் இந்த திருக்கோயில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை துவக்கியவர் தக்கலை மேட்டுக்கடை அமரர் டாக்டர் சந்திரசேகர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவருடைய 2003 அவருடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் பொறுப்பெடுத்து அவருடைய ஆசியோடும் அருள்மிகு அதிசிவநாயகருடைய அருள் ஆசியோடும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த விநாயகர் அதிசய விநாயகர் என்று நம்ம அனைவராலும் கூப்பிடக்கூடிய ஒரு விநாயக பெருமான். இந்த அதிசய விநாயகர் தட்சிணாயணம் உத்தராயணம் என்ற வருஷத்தை 2 காலமாக பிரித்து அந்த 1 6 மாத காலம் கருப்பாகவும் 6 மாத காலம் வெளுப்பாகவும் நமக்கு அருள்பாலிக்கிறார். அது மாத்திரமல்ல, இது புடவர கோயில் அல்ல, திறந்த வானம் பார்த்த விநாயகராகும் அரச மரத்து மூன்றில் இருக்கிறார். அதிசய இது மதுராந்தகர்கள் இது நம்முடைய அதிசய விநாயகர் வெப்சைட்ல நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு பார்க்கலாம், படிக்கலாம், கேட்கலாம்.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க கூட பேசுறேன். இந்த கோவிலை பத்தி விளக்கமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
2: அதாவது கோயில்ல வந்து முதல் முறையாக பிள்ளையார் சுழி போட்டு தன்னுடைய இசை பயணத்தை தொடங்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பேரை கேட்டுட்டு அவங்கள பாட சொல்லலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: ஆதர்ஷ்னி.
2: ஆதர்ஷ்னி, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
3: எல்லாரும் தக்கலை.
2: உங்க அம்மா தான் பக்கத்துல இருந்து இப்ப முதல்ல பேசுனாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க முதல்ல பாட்டு பாட போறீங்க பிள்ளையாருக்காக, அந்த பாடலை எங்களுக்காக பாடலாமா?
3: சரி.

0: ஜர்னி வல்லபனே, ஜர்னி வல்லபனே, காட்டுவர் கண்டினும் தினம் துணரமணமா, விண்மம்பும் கைகளில் விரடல் கல்லாயிருந்தோரஹள்ளிக்கு மோட்சம் கொடுத்து ஸ்ரீராமனல்லே.
1: ரொம்ப அருமையா பாடினாங்க. அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை நினைத்து வணங்குவது முக்கியமான மரபுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து அவங்களுடைய இசை பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா வளத்தையும் வந்து இந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம குமரி பண்பலை நூற்றாண்டில் நிகழ்ச்சியை வந்து தொடங்கிட்டே இருக்கோம். நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. அடுத்த வதனஸ்ரீ நிகழ்ச்சியை தொடர்றாங்க.
2: நேர்களே, அதாவது பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுவாங்க எல்லாருமே. கஜ மூகாஸ்திரன் அப்படிங்கிற அஸ்திரன் வந்து பிரம்மத்தை வரம் பெற்று தேவர்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்தி வந்திருக்காரு. அப்ப தோப்பு கர்ணம் போட வச்சிருக்காங்க எல்லாரையும். அதையே அந்த அஸ்திரனை வந்து அழிச்சதுனால அந்த இதுக்காகவே தோப்பு கர்ணம் போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இங்க வர பக்தர்கள் கூட எல்லாருமே கையில வந்து வேற எதுவும் வாங்கல அப்படின்னாலும் ஒரு கட்ட அருகம்புல்லோடு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு கூட ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்த போது அந்த அனலாசுரனை வந்து இந்த பிள்ளையார் என்ன பண்றாரு அப்படின்னு அப்படியே விழுங்கிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த வயத்துல வந்து அந்த வெப்பம் தணியறதுக்காக அந்த அருகம்புல்ல சாப்பிட சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டிருக்காரு. அதனாலதான் அந்த அருகம்புல்ல வந்து இப்போ சமர்ப்பிக்கிறாங்க அப்படிங்கறது சொல்லப்படுறாங்க. அது போல பிள்ளையார் வந்து அசுரர்களை வதம் செய்ததா வந்து சொல்லப்படுது.

0: அதாவது வக்ரதுண்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வக்ரதுண்டாய தீமகி அப்படின்னு பேரெல்லாம் நம்ம மந்திரம் சொல்லுவோம் இல்லையா. அந்த வக்ரதுண்டர் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, மஞ்சராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து வதம் செய்யறாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், வஞ்சராசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்யும் போது நம்முடைய பொறாமை குணம் ஒழிப்பவர் அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு அதர்த்தமா இருக்கு. அப்புறம் வந்து ஏகதந்தர் அப்படிங்கிறது மதசூர் அப்படிங்கிற அசுரனை அழித்து அகத்தை அழிக்கிறார் நமக்காக. மகோதரர் அப்படின்னா சோபாசுரர், மகோதரர் அப்படிங்கிற பேர் வந்து மோகாசுரன் அப்படிங்கிற அசுரரை அழிக்கிறாரு. அதாவது நம்முடைய பேராசையை வந்து அழிக்கிறாரு. கஜாசுரர் அப்படிங்கிறது வந்து சோபாசுரன் அப்படிங்கிற அசுரன் அழிச்சு கஞ்சத்தனத்தை வந்து அழிக்கிறாரு. அதை வந்து லம்போதரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதாவது குரோதாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிச்சு நம்முடைய கோபத்தை அழிக்கிறாரு. அப்புறம் விகடர் அப்படிங்கிற பேர் ஏன் அப்படின்னா, காமாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழித்து இச்சையை அழிக்கிறாரு. விக்னராஜர் அப்படிங்கிறது வந்து மமதாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழித்து மமதை அழிக்கிறாரு. அப்புறம் தூமகேது அப்படிங்கிறத பேர் ஏன் அப்படின்னா, அகந்தாசுரன் அப்படின்னு அசுரனை அழித்து சுயநலத்தை அழிக்கிறாரு. இப்ப இந்த கோவில்ல உள்ள ஒருத்தர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு கோபிகிருஷ்ணன். நான் வந்து இந்த ஊர்ல சிகேத்திய கமிட்டி சிகே பிரசிடண்டா
0: இருக்கேன்.
1: இந்த கோவில்ல கொஞ்சம் வருஷமா நான் தான் பிரசிடண்டா இருக்கேன். நல்ல பண்ணிட்டே இருக்க எல்லா காரியங்களும் ஸ்பான்சர்கள் எல்லாம் ஒருபாடு வருது, அவரு அவங்களுக்கு எல்லாம் நல்ல இது கிடைக்குமாறு எல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும்னா நான் அன்புடன் வேண்டுகிறேன்.
0: நன்றிங்க ஐயா. இப்போ விநாயகர் வந்து முஞ்சு தேவன சபையில நம்ம பார்த்தோம், அதாவது விநாயகர் வந்து வாகனம் வந்து முஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா. அதாவது தேவேந்திரனோட சபையில நடக்க நேரத்துல வந்து கந்தர்வனான கிரௌஞ்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன், சாரி அந்த கிரௌஞ்சன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் வந்து அந்த தாளம் எடும்போது அதுக்கேற்ற வந்து நடனம் வந்து ஆடுறாரு, தானும் ஆட தொடங்கிடுறான். அப்போ வந்து முனிவர் வந்து ஒரு என்ன முனிவர் அப்படின்னா வாமதேவர் அப்படின்னு முனிவர் வந்து அந்த சபைக்கு உள்ளே நுழைகிறாரு. அந்த ஆட்டத்துல லயித்திருந்த அந்த கிரௌஞ்சன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முனிவரை பார்க்காம மரியாதை கொடுக்க தவறதோட மட்டும் இல்லாத முனிவரோட காலில் வந்து மிதிச்சாரு. முனிவர் வந்து டக்குனு கோபம் வந்துடும் இல்லையா, அவங்க வந்து டக்குனு சாபம் போட்டுறாங்க. அதாவது பூலோகத்துல வந்து நீ எலியாக பிறவி எடுப்பா அப்படின்னு சாபம் போட்டு சாபம் கிடைச்சதுக்கு பிறகு அந்த கந்தர்வனுக்கு வந்து புரியுது, அச்சோ நான் சாபம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு என்ன பரிகாரம் பண்ணி நம்ம மீண்டும் தேவேந்திரனா போக முடியும், அதாவது கந்தர்வனா ஆக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம தேவரிஷி நாரதர் வர்றாரு. இந்த நாரதத்தை கேக்குறாங்க, ஐயா இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும், திரும்பவும் நான் வந்து கந்தர்வன் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது நாரதர் சொல்ற ஒரே வழி, நீ வந்து நம்ம பிள்ளையார வந்து வழிபடணும் அப்படின்னு. அப்ப விநாயகருக்காக பூஜை பண்றாரு, திரும்ப வந்து கந்தர்வனா மாறுறாரு. அவரோட அந்த அந்த சாப விமோசனம் பெற்றார் அப்படின்னு ஒரு ஐதீகமா இருக்கு. இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க, அந்த பூலோகத்துல வந்து நீ எலியாக பிறவி எடுக்கணும், நீ வந்து அந்த ஒரு என்னோட பாதத்தை மிதிச்ச உன்னோட பாரத்தை தாங்க முடியாம நீ ஒரு பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கூட சொல்றாங்க, இப்ப உண்மையான பக்தனுக்கு உயர்வை கொடுப்பவர் தான் இந்த மூஷிக வாகனன். விநாயகரோட வடிவம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவமாக கூட கருதப்படுது. இந்த அந்த கந்தர்வன் தான் திரும்பவும் அந்த மூஷிக வாகனமா மாறினதா கூட ஒரு வரலாறு கூட இருக்குங்க. பிரணவ மந்திரத்தின் வடிவமாக கருதப்படும் இந்த விநாயகரோட வடிவம், அதே மாதிரி சுழிந்த தும்பிக்கை, அதாவது பிரணவ ஸ்வரூபமான ஓங்காரத்தின் அடையாளமாக இருக்குது. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேக்கை தணிவிப்பான், விநாயகனே பின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. நிகழ்ச்சி இப்போ வந்து கலைமகள் பாலசுப்ரமணி தொடர்றாங்க.
2: வணக்கம் நேர்களே. அதாவது பிள்ளையாரை வந்து நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது வந்து தேங்காய் உடைத்து வழிபடுவது வந்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு

வந்து இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைத்து வழிபடுதல் அப்படிங்கறது சிறப்பா நடைபெற்று இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய பக்தர்கள் வந்து தேங்காயை கொண்டு வந்து உடைத்து அவருக்கு வழிபாடு செய்யறாங்க. அதுவும் இல்லாம இந்த விநாயகர் வந்து 6 மாதங்கள் வந்து வெள்ளை நிறத்திலும் 6 மாதங்கள் வந்து கருமை நிறத்திலும் இருப்பதாக சொல்லப்படுது. எத்தகைய தோற்றம் என்றாலும் இது இயற்கையின் மாற்றமா இல்லைன்னா இறைவனின் அருள் அதிசயமா அப்படின்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீக அனுபவம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிள்ளையாரின் நிறம் மாறலாம், ஆனால் காலம் மாறலாம், ஆனாலும் விநாயகரின் அருள் என்றும் மாறாதது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயக பெருமானின் அவதாரத்தை நினைவு கூர்ந்தும் கொண்டாடப்படும் முக்கியமான விழா அப்படின்னாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது முக்கியமான மரபுகள்ல ஒண்ணு. சதுர்த்தி நாளான இன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் வந்து சிறப்பானதாக படைக்கப்படுகிறது. பொழுக்கட்டை

0: விநாயகருக்கு அருகம்புல் வந்து சிறப்பானதாக படைக்கப்படுகிறது. பொழுக்கட்டை மோதகம் முக்கியமான நைவேத்தியங்களில் ஒன்று. இன்று வந்து இன்னைக்கு இந்த கோயில்ல வந்து அன்னதான நிகழ்வும் நடைபெற்றுட்டே இருக்கு. அதுவும் இல்லாம பக்தர்கள் வந்து இப்போ தேங்காய் உடைத்து வழிபட்டு இருக்கிறதையும் நம்ம நேரிலே பார்த்துட்டு இருக்கோம். கோயில் வந்து இந்த முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கு. சுற்றுச்சூழல் மரங்கள் நிறைந்த ஒரு இடமா இருக்கு. அரச மரமும் வேப்ப மரமும் நிறைந்த தாய் தந்தை ஆகிய அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் இறைவன் வந்து திறந்த விலையில மேற்கூரை இல்லாமல் இருக்கிறாரு. பிள்ளையாரை பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு. முன்னாடி வந்து ஒரு முன் மண்டபம் இருக்கு, அவரை தாண்டிதான் அந்த மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மேற்கூரையின்றி வானத்தை பார்த்து நமக்கு அருள் பாலித்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த மேற்கூரை இல்லாம அதுக்கு ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல தான் எல்லா பக்தர்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஹோமம் எல்லாம் நடந்திருக்கு, விளக்கேற்றி வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் வந்து விளக்குகள் வைத்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுடைய மொபைல்ல வந்து பாட்டுகள் வந்து எடுத்து அதை பாடிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. குடும்பத்தோட இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கறதுனால காலையிலே வந்து அதிகாலையிலே நீராடிட்டு விநாயகரை வழிபட்டு இந்த வருடத்தை வந்து சிறப்பாக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க எல்லாருமே வரிசையா வந்துட்டே இருக்காங்க. நிறம் மாறும் திருமேனியுடைய இவர் வந்து மாறாத அன்புடையவர் அப்படின்னு இங்க உள்ள எல்லாரும் சொல்றாங்க. அன்பானவர், எங்களுக்கு வந்து அம்மா அப்பா போன்றவர் இவர். எங்களுடைய கஷ்டங்களை வந்து நாங்க இங்க வந்து சொன்னா எங்களுடைய கஷ்டங்களை கண்டிப்பா என்னுடைய அம்மா அப்பா எப்படி தீர்ப்பாங்களோ அது போல தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பக்தர்கள் பார்த்தா ரொம்ப பரவச நிலையில இருக்கிறாங்க. நிறைய குட்டீஸ் குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கோயில்ல நிகழ்ச்சியை வந்து வதனஸ்ரீ தொடங்குறாங்க.
1: நான்கு திருக்கரங்கள்ல பாசம் ஏந்தி பற்றின்மையையும் அங்குசம் வந்து மனதை தெளிப்படுத்தல், அதே மாதிரி மோதகம் அப்படிங்கிறது ஞானத்தோட பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். அபய ஹஸ்தம் அப்படிங்கிறது அச்சமின்பை அளித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. நேர்களை இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு அதாவது பக்தி பரவசமான ஒரு நாள், விநாயகர் சதுர்த்தி நாளான இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்காக குமரி பண்பலி நூற்றின் வழி நேரலை நிகழ்ச்சிக்காக இந்த கேரளபுரம் ஸ்ரீ மகாதேவர் ஸ்ரீ அதிசய விநாயகர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நேரலை நிகழ்ச்சியில கேட்டு அதாவது தரிசனம் பட்டிருப்பீங்க. மக்கள் எல்லாம் பக்தர்கள் வந்து போய் கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. கற்பக விநாயக கடவுளே போற்றி சிற்பர மோன தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க, ஆரண முர அற்புதம் வெல்க, படைப்பு சிறையம்பர் பன்னவர் நாயகன் இந்திரகுரு எனது இதய தொழிர்வான் சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கடையறி தாளி கனிந்திடை வைப்போம் என்று அந்த விநாயகரோட பாதம் பணிந்து எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பக்தர்களுக்கும் வந்து இறைவன் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நெல்ல திரும்புகிறோம். நேர்களே, நன்றி, வணக்கம்.

நேயர்கள், இதுவரை கேரளபுரம் விநாயகர் திருக்கோவிலிருந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை கேட்டீர்கள். நேரலை வழங்கினார்கள் ஆர்ஜே கலைமகள், ஆர்ஜே ஆர் வதனாசி ஆகியோர்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியம் குமரி பண்பலை 101 நேர்களை காற்றலைகள் என்பவர் இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேருறுப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியில் நேர்களை நீங்கள் பங்கேற்றும் உங்கள் விருப்ப பாடல்களை காற்றில் வழியே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமதலிய தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309. நம்மோட பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
1: வணக்கம், சுவாமியார்மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன
1: பாடல் வேணும்? படம் செந்தமிழ் செல்வன்ல இருந்து பாட்டு எஸ் பாட்டு.
0: சரி, உங்க விருப்ப படம் காட்சியில் தளர்ந்து வைக்கிறது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
4: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் கோரிப்பனமலை 105 இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரில் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
8: அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
7: உங்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
8: நன்றி சார, நன்றி.
7: சொல்லுங்க.
8: பாடல் பரகாட்டக்கரன் படத்தில்
7: சரி சிறந்த ஒரு பாடல் காற்றில் தொடர்ந்து வருகிறது. கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
8: நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
3: கண்டிப்பா.
2: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
3: அதுவும் பண்ணலாம்.
2: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
3: அதுவும் தான் பிரதர்.
2: அப்போ IPO ரெக்வஸ்ட்?
3: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
4: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
5: ஹலோ
6: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
5: மறுபடியுமா?
6: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
7: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
5: சார் இவ்வளவு எங்கிருந்து?
7: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
6: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
5: சார் 2 லட்சம்
8: என்ன சப்பா?
5: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
6: இருந்ததுதான். அட
5: கட் பண்ணிட்டான்.
8: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
5: ஃப்ராட்?
8: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பும்பளை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நிலையத்தில் இருப்பொழுது 9:45 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பும்பளை 101. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேருப்ப நேரலை. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
10: வணக்கம் சார்.
9: சரி சார், வணக்கம். உங்களுக்கு என்ன படத்துல என்ன
10: படம்
9: சொல்லுங்க. சரி சார், உங்க ஒரு படத்தை காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
0: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது

0: தலைக்கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச கத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
2: வணக்கம்
1: ஐயா. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படம், என்ன பாடல் வேணும்?
2: அனைவருக்கும்
1: விநாயகர்த்தி நல்வாழ்த்துக்கள்
2: சார். உங்களுக்கும்
1: இனிய விநாயகர்த்தி நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
2: எனக்கு
1: திருப்பூர் அர்த்தங்கள்ல இருந்து கல்யாணம்
2: கொண்டாடுங்க.
1: நன்றி.

0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா சார்,
0: சரி சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு?
0: சரி சார், உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள், சொல்லுங்க. சரி சார், உங்க ஒரு படத்தாச்சல் தகுந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. நன்றி.

நேர்களுக்கு வசந்த் தலைப்பு தொலைபேசியில் நேரில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்குண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. நேர்களின் வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியான இன்று முழுமுதற் கடவுளாம் விநாயகர் பெருமானை மனமுருகி வழிபடுவோம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 1,13,000 ரூபாய்க்கு விற்பனை.

0: ஆகிறது. நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் இருப்பொழுது 10:03 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, இனி கேட்கலாம்
2: படிப்பும் பணியும். வணக்கம் நேயர்களே, ஒரு செயலை நாம சாதனையா மாற்றணும் அப்படின்னா அடிப்படை கல்வி நமக்கு கண்டிப்பா தேவை. அதனால நாம இன்றையிலிருந்தே புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். நம்மளோட செயல்கள் அனைத்தையும் சாதனையா மாற்றுவோம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
3: பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். சிறப்பு அதிகாரி பிரிவில் மேனேஜர் பணிக்கு 210 காலியிடங்களும், சீனியர் மேனேஜர் பணிக்கு 56 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு 25 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 291 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் பணிகளுக்கு ஏற்றவாறு வயது வரம்பில் மாறுபடும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iob.bank.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iob.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 15 தேதி. புனேயில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கிரேட் 2 பிரிவில் ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் என்ற வேகத்தில் சுருக்கெழுத்து எழுதும் திறன் மற்றும் 50 வார்த்தைகள் என்ற வேகத்தில் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். டாக்ஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்புடன் ஆங்கிலத்தில் 1 மணி நேரத்தில் 8000 எழுத்துக்களை தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயது முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.itsportsrecruitmentpune.com. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.itsportsrecruitmentpune.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 15 தேதி. மங்களூர் பெட்ரோ கெமிக்கல் லிமிடெடில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் என்ஜினியர் பணிக்கு மெக்கானிக்கல் பிரிவில் 8 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 3 காலியிடங்களும், கெமிக்கல் பிரிவில் 15 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 20

6 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சியுடன் ஏஜ் 2026 தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.mrpl.co.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.mrpl.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 19 தேதி. சாகித்ய அகாடமியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். MDS பணிக்கு 6 காலியிடங்களும், ஜூனியர் கிளர்க் பணிக்கு 4 காலியிடங்களும், பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் பணிக்கு 5 காலியிடங்களும், ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு 4 காலியிடங்களும், நூலக உதவியாளர் பணிக்கு 2 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் எடிட்டர் பணிக்கு 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 30 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21/9/2026 தேதியின்படி 18 வயதிலிருந்து 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sahithyaakademy.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sahithyaakademy.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 21 தேதி.

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் யுவசக்தி ஆகும். பரம்பிரக்யா என்பது என்ன? பரம்பிரக்யா என்பது ஏஐ அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதி ஆகும். மத்திய உயர்கல்வி துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மத்திய உயர்கல்வித்துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தீப்தி கௌர் முகர்ஜி ஆவார். வான்போர் தந்திரங்கள் திட்டமிடல் மற்றும் தலைமை பண்புகளுக்கான பயிற்சி முடித்த நாட்டின் முதல் பெண் விமானி யார்? வான்போர் தந்திரங்கள் திட்டமிடல் மற்றும் தலைமை பண்புகளுக்கான பயிற்சி முடித்த நாட்டின் முதல் பெண் விமானி பாவனா காந்த் ஆவார். இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது? இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியா உலகின் ஆறாவது பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது. டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தவர் யார்? டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தவர் சந்திரசேகரன் ஆவார். பிரிட்டனின் கட்டமைப்பு மற்றும் செயல்முறைக்கான நிபுணத்துவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? பிரிட்டனின் கட்டமைப்பு மற்றும் செயல்முறைக்கான நிபுணத்துவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி கௌதம் ரங்கராஜன் ஆவார். ட்ரிம் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்பது யாருடைய சுயசரிதை நூல்? ட்ரிம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்பது ராம்நாத் கோவிந்த் அவர்களின் சுயசரிதை நூலாகும். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது டாக்டர் வி மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கல்பனா சாவ்லா விருது நௌசின் பானு சந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நல்லாளுமை விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நல்லாளுமை விருதுகள் லட்சுமி பவ்யா தண்ணீர், சதீஷ் பிரபு, கீதாஞ்சலி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதல்வரின் சிறந்த

0: மாநகராட்சி விருது எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது? முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதல்வரின் மாநில இளைஞர் விருது ஆண்கள் பிரிவில் யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? முதல்வரின் மாநில இளைஞர் விருது ஆண்கள் பிரிவில் இமானுவேல் நெல்சன் ஏசா, சரவணகுமார், நிர்மன் கதிர்வேல் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டது? மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருது தினேஷ்குமார், திருநாவுக்கரசு, மணிமாறன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2024-25 சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாடல் எது? இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் ஆகும். சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா உலகின் எத்தனையாவது நாடாக உருவெடுத்துள்ளது? சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது நாடாக உருவெடுத்துள்ளது. 2026 கொரியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? 2026 கொரியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அஷ்மிதா ஷாலிகா ஆவார். 2026 உலக சர்ஃபிங் லீக் போட்டி எங்கு நடைபெறுகிறது? 2026 உலக சர்ஃபிங் லீக் போட்டி மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 3 இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜேர்னலிஸ்ட், கண்டென்ட் ரைட்டர், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர், சோசியல் மீடியா மேனேஜர், நியூஸ் ஆங்கர், வீடியோ எடிட்டர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் ஜி எம் தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
4: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 190,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 250,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 ஃப்ரீ சர்வீஸ், 4 ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
7: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெரிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம்.

0: வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
1: மற்றும்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
7: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
8: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
7: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
9: AMP Furniture. AMP Furniture.
10: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
11: AMP ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMP ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
12: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
13: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: மற்றும்
14: மாமா, என்னாச்சு?
15: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
14: அப்ப உடனே நம்ம ஸ்ரீநிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
13: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
16: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியம் கோரிப்பொன்பு 1. நேர்களை இனி வருவது திரை இசை ஒலிக்கொடுப்பது அஞ்சவன் படப்பாடல்.

திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 15:02 பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பது 10:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வன நிலையம் குறி பண்பலை 101. நேர்களே, இனி வருவது மக்கள் மன்றம். நேர்களின் கடுதவழி கோரிக்கைகள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக திட்டுவலையிலிருந்து ஷாபி என்ற நேயர் அனுப்பியிருக்கும் ஒரு கடிதம். வெட்டூர்னி மடத்தில் உள்ள பயணிகள் நற்குடையானது மிகவும் பழமையான தகரத்தினால் ஆனதும் உயரம் குறைவானதாகவும் உள்ளது. இது பல பயணிகளின் தலையை பதம் பார்த்துக் கொண்டிருப்பதனால் அதனை அகற்றிவிட்டு புதிய வடிவிலான காங்கிரீட் நலர்குடை அமைக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கேட்டுருப்பாங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நம்புகிறோம்.
3: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
4: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
3: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
5: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நேர்களை இனி வருவது அதே நேரம் அதே இடம் படப்பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நீங்கள் கேட்டிருப்பது மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். அடுத்ததாக திட்டவளையில் வந்து சாவி இன்ஜினியரில் இருக்கும் மற்றொரு கடிதம். திட்டவளை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக உள்ள சாலையில் ஏற்பட்ட தண்ணீர் குழாய் உடைப்பால் பெரும் பள்ளம் ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தண்ணீர் குழாய் உடைப்பை சரி செய்து பின்னர் பள்ளத்தை மணலை கொண்டு நிரப்பிவிட்டு சென்று 4 மாதமாகியும் இன்னும் சாலை சரியாக செப்பனிடப்படாமல் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இதனை சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்.

நிச்சயமாக நம்முடைய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நம்பலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்கள் மன்றம். இனிவரும் பாடலின் படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன்.

0: எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
1: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேயர்கள், இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் 3 வாரத்திற்கு மேற்பட்ட இருமலுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய் வினோத் அவர்கள். நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்கள் மன்றம். நிகழ்ச்சியில் இனி வருவது ரஜினி முருகன் படப்பாடல்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹை சிநேகிதியே, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்ற நேர்களையில் பெண்ணை மட்டும் பங்கேற்று பேசலாம். நேர்களையே, கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மக்கள் மன்றம். இனி வருவது வேல் படப்பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேர்மீது உங்களின் வரைக்கஞ்சு பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் குமரி களஞ்சியம் கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகள் குறித்து கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது மக்கள் மன்றம். நிகழ்ச்சியில் நினைவாக வரும் பாடலின் படம் வீரம்.

0: பெருமானை வழிபடுவோம் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 11:02 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: ஆரம்பமாவது பாடுவோர் பாடலாம் நிரலை.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: 11:04. நேர்களே, ஆரம்பமாயாச்சு நம்ம பாடுவோர் பாடலாம் நிரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்களுக்காக ஒரு பாடல் போடப்படும், அந்த பாடலுடைய இசை போடப்படும். அது என்ன பாட்டு அப்படின்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான பாட்டு வந்து நீங்க எங்களுக்காக பாடலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா, நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2972722. இதற்கான முன்னிணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், ஃபர்ஸ்ட் காலர் வந்திருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வந்து போடலாமா, கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கிறேன் மேடம்,
0: ஓகே சார்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: மேடம், இது வந்து தனிக்காட்டு ராஜா படம். அதுல சந்தன காட்டே செஞ்சமிழூற்று அந்த பாட்டு.
0: ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. பாட்டு இந்த பாட்டு பாடுறீங்களா இல்ல வேற பாடல் பாடுறீங்களா?
1: வேற ஒரு பாட்டு.
0: ஓகே சார், பாடுங்க.
1: தூக்கங்களை தூக்கி சென்றாய், ஏக்கங்களை தூவி சென்றாய், உன்னை தாண்டி போகும் போது வீசும் காட்டின் வீச்சு வேறு. நீ நின்ற இடமெல்லாம் விலகேறி போகாதே, நீ சொல்லும் வழியெல்லாம் பனிகட்டியாகாதே. என்னோடு வா, வீடு வரைக்கும் என் வீட்டை பாரி பிடிக்கும். இவன் யாரோ யாரோ தெரியாதே, இவன் நெஞ்சும் போகாதே.
0: ஓகே சார், சூப்பரா பண்ணீங்க, நன்றி
1: நன்றி.

11:12 பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கவர்க்குளம் தேரிவிலை கனகராஜ் பேசுறேன்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல்ல இசை போடலாமா?
1: போட்டலாம் மேடம்.
0: ஓகே சார்.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: சூப்பர் பாட்டா போட்டீங்க மேடம்.
0: ஓகே சார், கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ சொல்லுங்க என்ன பாட்டு?
1: சோலை சொல்லுங்கள்.
0: ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. என்ன படம் அப்படின்னு தெரியுமா?
1: மேடம் நீங்க சொல்லிருங்களே.
0: நானே சொல்லிடுவோம். ஓகே, அழகா கண்டுபிடிச்சீங்க. பாடுறீங்களா சார்?
1: பாடுறேன் மேடம்.
0: ஓகே சார், பாடுங்க.
1: ஒரு இளையராஜா பாட்டில் உள்ள
0: ஓகே
1: ஹம்மிங் மட்டும் போடுறேன்.
0: ஓகே.

ஓகே சார், அழகாக பாடினீங்க, கண்டுபிடிச்சதுக்காக நன்றி.

மற்றும் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: பூதபாண்டி முக்கலட்சுமி.
0: ஓகேம்மா, பாடல் வந்து போடலாமா?
1: போடுங்கம்மா.
0: ஓகே.

0: கண்டுபிடிச்சிங்களாமா?
1: தெரியலையம்மா.
0: ட்ரை பண்றீங்களா?
1: இல்ல பரவாயில்ல, வேற நேருக்கு கொடுங்க.
0: ஓகே சரிம்மா, நன்றி
1: நன்றிம்மா.
0: நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
2: புன்னைநகர் ஜெயகுமார்.
0: சொல்லுங்க சார், பாடல் கேட்டீங்களா?
2: பாட்டு பாடவா?
0: ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. பாடுறீங்களா சார்? ஓகே சார், நல்லா பாடினீங்க, அழைத்ததற்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண கார்டு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவ

0: தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
0: நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நிரலை.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 box 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.

0: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம், உங்களுக்கான பாடல் பிளே பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: அல்லது அடுத்த நேயர்
0: கண்டிப்பா சரிம்மா.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: தெரியவில்லை.
0: ஓகே, முயற்சிக்கு நன்றிமா. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? கருங்கல்ல இருந்து. யாருமா?
2: சோஃபியா.
0: ஓகே, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
2: கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: பாட்டு கூட ப்ளே பண்றீங்களா?
0: கண்டிப்பா.

ஓகே மேம், நல்லா பாடுனீங்க, நன்றி. கேட்கவிருக்கும் பாடல் தர்மா, திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் பாடியது.

0: கண்டுபிடிச்சிங்களா மேம்?
1: ஓகே மேம்.
0: சொல்லுங்க.
1: வணக்கம் குங்குமமே சந்தனமே.
0: கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. என்ன படம்னு தெரியுமா?
1: படம் வேற ஞாபகம் இல்லை மேம்.
0: ஓகே சூப்பர், கரெக்டாக பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன பாடல் பாடுறீங்க?
1: மலர்கள் தோறும் மாதிரி கொஞ்சம் இரவசியும் ஏ

0: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்
1: மற்றும் தக்கலை.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
2: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.

0: நேரம் 11:40. பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் சார்?
1: திருச்சிவளையிலிருந்து.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் போடலாமா?
1: ஓகே.

0: என்ன பாட்டு கண்டுபிடிச்சிங்களா சார்? இன்னொரு வாட்டி போ. ஓகே ஓகே சார், நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தேரைக்கால் புரூர்ல இருந்து கஜிகா பேசுறேன்.
0: ஓகே கஜிகா, என்ன சாங் அப்படினு கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: அப்படியா, சொல்லுங்க என்ன பாட்டு?
1: நானே கரும்பு இலே கச்சேரி பாபா.
0: ஓகே சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நான் முன்பணியா பாட்டு பாட போறேன்.
0: ஓகே.
1: முன்பணி உங்கள் மயங்க

0: பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யாரங்க பேசுறீங்க? ஓகே சார், உங்களுக்கான பாடல் போடலாமா? என்ன பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க. ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, பாராட்டுகள். பாடுறீங்களா நீங்க?
1: ஆ, தேங்க்யூ மேடம்.
0: நன்றி
1: நன்றி மேடம்.

கேட்கவிருக்கும் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசை எல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கல்லடி விலையில இருந்து மகேஸ்வரிமா.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கான பாடல் போடலாமா?
1: சரி போடுங்க. சவுண்ட மட்டும் கம்மி பண்ணு.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமாமா.
0: ம், சொல்லுங்க என்ன பாட்டுமா?
1: உன்னை தானே கண்டும் நம்பி வந்தே நானே.
0: ஓகேம்மா, சூப்பரா
1: கொஞ்சம்
0: கண்டுபிடிச்சிங்க, பாடுறீங்களா?
1: ஆ சரி.
0: ம்,
1: முதல் முந்தே விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, வந்து வந்தல்லை தாருமையா, வந்து வந்தல்லை பாருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா.
0: ஓகேம்மா, அழகா பாடுங்க. ஓகே பாடுங்க.
1: வானத்தில் சுத்தனே கும்பாடு நம்ம கரகோ, பூமியில் எடுத்து வந்து தலையில் தான் கரகோ, உள்ள உள்ள கலங்கள் இந்த பாட்டு கேட்டு கரகோ, நிவி சரசுவதை பாட்டு சொல்லி படித்து தேசாதி தேசம் எல்லாம் ஏறி மிதித்து. சரிம்மா,
0: நன்றிம்மா, நன்றி. கேட்கவிருக்கும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ், மஞ்சுளா குருராஜ் பாடியது.

நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம் நிரலை. நிரலையில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் 3 வாரத்திற்கு மேற்பட்ட இருமலுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். திரைசை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் சிநேகிதியே, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் நிரலை. 1:55 2:15 திரைசை 2:30 இசை தெண்டல் பிரியா சகோதரிகளின் பாட்டு. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் குமரி களஞ்சியம் கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரைசை.

இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஐ ஜான் ரோஸ் அவர்கள். அமுதசுரபி, மூலிகை சாகுபடிக்கு மானிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் டபிள்யூ சிவகுமார் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர். ஒன்பது 30 திரை இசை, 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்பம் நிரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 மணி வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணி காரணமாக ஒலிபரப்பு இராது.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

ஆரம்பமாவது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. என்னை சுமந்தாய், என் வாழ்க்கை சிறக்க வேண்டுமென்ற கனவுகளை சுமந்தாய், கண்ணீர் சிந்தினாய், எனக்காக உழைத்து வியர்வை சிந்தினாய், என் வெற்றியின் காரணம் நீதான் அம்மா. கேட்கவிருக்கும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை. திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நினைக்காமல் இல்லை உன்னை, மறக்கவும் இயலவில்லை உன்னை, நித்தம் நித்தம் உன் நினைவுகளில். கேட்கவிருக்கும் பாடல் ஊட்டி வரை உறவு. திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P சுஷீலா பாடியது, MS விஸ்வநாதன் இசையில்.

எத்தனை பேரையோ சந்தித்தேன், ஆனால் உன்னை கண்ட பின்னரே சிந்தித்தேன். என் உன் எண்ணங்களின் தாக்கம் என்னுள் அத்தனை. அடுத்த பாடலாக கேட்கவிருப்பது எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக வி. குமார் இசையில், பி. சுஷிலா ஸ்ரீனிவாஸ் பாடியது.

12:23. நேர்களின் கவனத்திற்கு, மேல்புறம் வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்களான வாழை மற்றும் மரவள்ளி விவசாயிகள் பிரதம மந்திரியின் காரிஃப் பருவ பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். வறட்சி, வெள்ளம் மற்றும் பேரிடர் காரணமாக இழப்பு ஏற்படும் போது காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் கடன் பெறும் மற்றும் கடன் பெற

பெற்ற விவசாயிகளும் குத்தகை விவசாயிகளும் காப்பீடு செய்து பயன்பெறலாம். வாழை விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 4,471 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 89,414 ரூபாய் இழப்பீடாகவும், மரவள்ளி விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 1,496 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 29,336 ரூபாய் இழப்பீடாகவும் பெறலாம். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய நிலத்தீர்வை ரசீது மற்றும் அடங்கல், வங்கி புத்தக நகல், ஆதார் அட்டை, புகைப்படம் ஆகியவை தேவை. இத்திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்ய நாளை கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

என் உள்ளத்தில் உதிராமலராய் நீ இருப்பாய், உன் நினைவுகள் என்றென்றும் என் உள்ளே இருக்கும். கேட்கவிருக்கும் பாடல் பி. சுஷீலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில், இதய கமலம் திரைப்படத்திலிருந்து.

தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.

ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

வைக்க முடியாமல் தவிக்கிறேன். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, வேதா இசையில்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். இதில் கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகள் கேட்கலாம். மழலையின் சிரிப்பில் மயங்காதவர் உண்டோ? மழலையின் மொழியை ரசிக்காதவர் உண்டோ? மழலையின் துள்ளலில் மகிழாதவர் உண்டோ? கேட்கவிருக்கும் பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக ஆர். சுதர்சனம் இசையில் பி. சுஷீலா, டி. எம். சௌந்தரராஜன் பாடியது.

0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர், இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை

0: மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள பிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
2: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்தது. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை கோ பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி லிவ்லிஹுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லிவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கி இருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்டிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:50. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, இனி வருவது
2: நலமாய் வாழ்வோம்.
4: மூன்று வாரத்திற்கு மேற்பட்ட இருமலுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகளை வழங்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
5: டாக்டர், எனக்கு 3 வாரத்துக்கு மேல இருமல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்றது, இருமல் தானே, கொஞ்ச நாள்லயே சரியாயிடும் டாக்டர் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். இப்படி நிறைய பேர் வந்து அலட்சியமா பதில் சொல்லுவாங்க. ஆனா ஒரு இருமல் பல வாரங்களா தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது சாதாரணமா இருமலா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதனால் அந்த இருமல் வந்துன்னு சொல்லி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இருமலும் குறையும். ஸோ உங்களுக்கு நாள்பட்ட இருமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நுரையீரல் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். சரி டாக்டர், இந்த நீண்ட நாள் இருமலுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ஆஸ்மா, அதாவது அலர்ஜி. போன எபிசோட் அதை பற்றி நம்ம பார்த்தோம். பிறகு மூக்கிலிருந்து தொண்டையில் சளி இறங்குறது, இந்த சாஃப்டா நெஞ்சு எரிச்சல், வயிறு உப்சம், ஏப்பம், வயிறு புளிப்பு, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் நாள்பட்ட இருமல் இருக்கும். மேலும் அதிகமாக புகை பிடிக்கிறவங்களுக்கும் இந்த நாள்பட்ட இருமல் இருக்கும். காச நோய் தொந்தரவு இருந்தாலும் இந்த நாள்பட்ட இருமல் இருக்கலாம். நிறைய பேர் இருமல் இருந்தாலே மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. மோஸ்ட்லி மெடிக்கல் ஷாப்பில் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொன்ன நீண்ட நாள் இருமலுக்கான காரணங்களில் பெருசா இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்ல. சோ நீங்க ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்தாலும் இந்த நீண்ட கால இருமல்கள் வந்து உடனே சரியாக போறது இல்ல. சோ செல்ஃப் மெடிகேஷன் இஸ் டேஞ்சரஸ். உங்களுக்கு நாள்பட்ட இருமல் இருந்தா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பாருங்க. இந்த நாள்பட்ட இருமல் கூட சளியில ரத்தம் இல்லனா இருமிட்டே இருக்கீங்க ஒரு 2-3 வாரத்துக்கு மேல டக்குன்னு வெயிட்டும் குறைஞ்சிடுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க உடனடியா மருத்துவரை அணுகணும். இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு நுரையீரல் டாக்டர் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே, ரத்த பரிசோதனை, அந்த சளியை டெஸ்ட்டுக்கு அனுப்பி இதனால் அந்த சளி பிடிச்சிருக்குன்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி உங்கள் இருமலை சரி செய்வாங்க.
4: வாரத்திற்கு மேற்பட்ட இருமலுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகளை வழங்கியவர் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
6: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
7: மற்றும் தக்கலை.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நிலையத்தில் நேரம் பொழுது 12:54. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மண்டலம் குமரி பண்பில் 101. நேர்களையே இனி கேட்கலாம் திரை இசை. வருவது ரம்மி பட பாடல்.

திரையிசை கேட்டீர்கள். நேர்களது உங்கள் நேருக்கு இன்று பகல் 1:10 ஹை சிநேகிதியே, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது குறித்து பெண்கள் மற்றும் நேர்களில் பங்கேற்று பேசலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 1 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, காற்றலைகள் இனிவளவர் இருப்பது செய்தி தெரியுமா? நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமா? விநாயகர் சதுர்த்தி பத்தின செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. விநாயகர் பெருமானின் பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான விழாவா இருந்திருக்குங்க. இது மகாராஷ்டிர மாநில மக்களின் குடும்ப விழாவாக கூட கொண்டாடப்பட்டிருக்கு. மக்கள் தங்கள் வீடுகளிலையும் பொதுடங்களிலையும் பிள்ளையார வைத்து வழிபாடு பண்றாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் பால கங்காதர திலகர் அவர்களால் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஆண்டுதோறும் பொதுமக்களிடையே தேசியம் வளரக்கூடிய ஒரு விழாவாக மாற்றி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக கொண்டாட அவர் ஊக்குவித்தார். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை சைவ பெரியாராக இருந்த சிறுதொண்ட நாயனார் கொண்டு வந்தார். 18 நூற்றாண்டிற்கு பிறகே விநாயகர் சதுர்த்தி விழா பெரு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இனி தொடர்ந்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா வருவது வேத விளம்பட பாடல்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டூ ருபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டூ ருபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டூ ருபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டூ ருபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டூ ருபீஸ் 50,000 எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண கார்டு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
4: ஆ,
3: எவ்வளவு நேரம்டா?
4: 2 மினிட்ஸ்.
3: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
5: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
4: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
3: நிம்மதியானா 2 மணி நேரமா?
4: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
3: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
4: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
3: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
4: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
3: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
4: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
6: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
4: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
3: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
4: நீரை சேமிப்போம்,
3: நாளையை பாதுகாப்போம்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
8: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேர்கள் கேட்டு இருப்பது செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா? விநாயகர் சதுர்த்தி பத்தின செய்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். விநாயகர் பெருமான் பார்வதி தேவி தன் மேனி சந்தனத்தில் உருவாக்கி உயிர் கொடுத்து காவலுக்கு வைக்கப்பட்ட ஒரு முழுமுதற் கடவுள். சிவபெருமானை உள்ளே விடாமல் தடுத்ததால் அவரது தலை கொய்யப்பட்டு பின்னர் யானையின் முகத்தை பூரத்தை சிவபெருமான் அவருக்கு உயிரினை மீட்டுக் கொடுத்தார். தேவர்கள் வழங்கிய ஞான கொழுக்கட்டை விநாயகர் பார்வதி விநாயகர் பெருமானுக்கு வழங்கினார். சிறுவனாக வந்த விநாயகருக்கு ஒரு மோதகம் அளித்ததால் சிவபெருமானின் பசி தீர்ந்து 21 முறை ஏப்பமிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 21 மோதகங்கள் படைத்து வழிபடும் வழக்கமும் வந்தது. தமிழகத்தில் ஊரங்கும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக செய்யப்பட்ட பந்தலில் விநாயகர் சிலைகளை நிறுவி பூஜைகள் செய்யப்படுகின்றன. பின்னர் விநாயகர் சிலைகள் 3/4 அடியிலிருந்து 70 அடி வரை விதவிதமாக செய்யப்படுதுங்க. பின்னர் சத்துவிழா முடிவடைந்த 3வது நாள் அல்லது 5வது நாள் ஊரின் அருகில் உள்ள நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகின்றன. வீடுகள் மற்றும் கடைகளில் சிறிய அளவு விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, சுண்டல், பொறி, பழங்கள் ஆகியவற்றை படை

வைத்து பூஜை செய்கின்றனர். அனைத்து கடவுளுக்கும் முன்பாக வணங்கப்படும் முழு முதற் கடவுளாக விநாயகர் பெருமான் வணங்கப்படுகிறார். நேர்கள் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமா இல்ல விநாயகர் சதுர்த்தி பத்தின செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது 1:10 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, இனி காற்றலைகளில் வளமர் இருப்பது ஹை சிநேகிதியே.

நேர்கள் இன்னைக்கு ஹை ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்று தோழியர்கள் மற்றும் நேர்களையில் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்பு வேண்டிய தொலைபேசி எண்கள் 260 240 290 222 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 257 309. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனசும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த ஒரு வேலையும் எளிதாக செய்வதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னாலுமே அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்மோட பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம்.

உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்திலையும் நம்ம முழு மனதோடு பங்கெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஈடு இணையா எதுவுமே சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நோய் இல்லாம இருந்தா, எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் நோய் இருந்தா அந்த செல்வத்தினால நமக்கு சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கறது அதனுடைய பொருள்.

0: நம்முடைய பேச காலத்திற்கும் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஹை சிநேகிதி.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு உள்ளம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த உள்ளம் நல்லா இருந்தாதான் அந்த உடலும் ஒன்றோடி ஒன்று ரெண்டு பேரும் கிடைஞ்சது.
0: சரி,
1: அப்படி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்காக என்ன செய்யலாம்னா மன மகிழ்ச்சி இருக்கணும். அதுக்கு நம்ம உடம்புக்கு சத்தான ஆகாரங்கள் இன்னொன்னு அதிகாலையில எழும்பணும். அது அதுலயும் பெண்களா இருக்க நம்ம வந்து தனக்குள்ள சாப்பாடையும் மறந்துடும்.
0: கண்டிப்பா வீட்டுல உள்ள வேலையினாலும் சாப்பிடாம மறந்துடுவீங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
1: அதனால என்னன்னா நம்ம அங்கத்தினர்கள் எல்லாம் கவலி கண்ணு இருந்தா நாம கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது வந்து அவங்க பிள்ளைங்க வீடுன்னு பாத்து பாத்து ஒரு கட்டத்துல என்ன செய்யணும், நோய்வாய்ப்பட்டு தள்ளாடுறாங்க.
0: சரி,
1: அந்த பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த தாயா இருக்கவங்களுக்கு எழும்பி கூட இருக்க முடியாத சூழ்நிலை அவள நிலைதான் நம்ம பாக்குறோம். அதனால எல்லா சிநேகிதிகளுமே தான் நல்லா இருந்தாதான் தன்னா கொண்டு அந்த குடும்பத்தை கட்டிக்காக்க முடியுங்கிறத முதல்ல வலியுறுத்தணும்.
0: கண்டிப்பா நல்ல கருத்து. சொல்லுங்க.
1: அதிகாலையில நம்ம எழும்பணும் சார். எழும்பி கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 20 நிமிஷம் ஒரு நடைபயிற்சி மாதிரி காலையில ஒரு இறைநாமம் அவரவருக்கு பிடிச்சது போல ஒரு தியான சிந்தனை அந்த மாதிரி எடுக்கணும். ஆனா உணவா இருந்தாலும் அளவான உணவுகள், நம்ம ஏஜ் எவ்வளவுக்குள்ள இருக்கமோ அந்தந்த உணவுகள் எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துறணும். இந்த வயசுல இது சாப்பிட கூடாது அதெல்லாம் கண்டிப்பா நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம எடுக்கணும். இன்னைக்கு உணவே மருந்துன்னு எடுத்து
0: கண்டிப்பா
1: ஆரோக்கியமா நம்ம இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம், நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்கும். என்னன்னா இந்த மனசுல வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு கெட்ட எண்ணங்களோ அந்த தீய இது எல்லாம் நினைக்கவே
0: கூடாது.
1: நல்லதான் நினைக்கணும்.
0: கண்டிப்பா
1: அதாவது நம்மளை போலன்னு நினைச்சு பிறரையும் நேசிக்கணும். முதல்ல
0: மனசுல எண்ணம் நல்லதா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். இல்லையா?
1: எல்லாமே நல்லா இருக்கும் சார்.
0: கண்டிப்பா
1: நோய் கூட அதுக்கும் பிறகுதான், அது நம்ம தைரியத்துல அந்த நோயை பறந்து போகும்.
0: பறந்து போயிரும். கண்டிப்பா கரெக்ட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றிமா. நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் சார், நான் குளச்சல்ல இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அது சொல்லுங்க.
1: சார், நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முதல்ல நம்மளிடத்துல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும்.
0: கண்டிப்பா
1: நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தால்தான் சார் அந்த உடம்பு ஆரோக்கியப்படும்.
0: நிச்சயமா.
1: அதுக்கு பிறகு சத்துள்ள உணவு ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். சத்துள்ள உணவு ஆகாரங்கள் சொல்ல போனா இப்ப உள்ள துரித உணவுகள் அல்ல. நம்ம பண்டு நாங்கள் எல்லாம் பண்டு சாப்பிட்டது காலம் எழுந்தோம்னா பழைய கஞ்சி தண்ணியில உப்பு போட்டு ஒரு கப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வேற உள்ள என்ன இருந்தாலும் சரி, புட்டு பயிறு பப்படம் சில வீட்டுல இருக்கும், சில வீட்டுல பழைய கஞ்சி தான் இருக்கும், சில வீட்டுல கிழங்கு இது பண்ணி சுக்கு காப்பி கொடுப்பாங்க.
0: சரி சரி,
1: ஆகாரங்கள் எல்லாம் இப்ப யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு ஆவியில வந்த இட்லி சாம்பார் சட்னிய வச்சு நல்ல சாப்பிட வைக்க வேண்டியதுதான். அது வைக்கும் போது அந்த பிள்ளைங்களை சுத்தம் சுத்தம் குளித்து குளித்து குடி,
0: கூழானாலும் குளித்து குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டு,
1: கந்தலானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. குளித்த பின் அந்த பிள்ளைங்களுக்கு குளிக்க நேரம் இல்லாம இருந்தா காலு கையெல்லாம் நல்லா அலம்பி நல்லா சுத்தம் செய்துட்டு வா, வந்து சாப்பிடு. அதை சாப்பிடும் போது அழகாக மென்று சாப்பிடு.
0: கண்டிப்பா உணவு நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல கூழா அரைச்சு சாப்பிடு.
1: அதுவும் அரை வயறு நிறைய நீ சாப்பிட்டு அந்த அரை வயறுல கால் வேறு தண்ணியை குடிச்சு கால் வேற காலியாக போடு.
0: கண்டிப்பா
1: போட்டுக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் இது உடனே நீ தூங்க போகாதே. நீ உன்னுடைய வேலையா என்ன இது உண்டோ அதை நீ பாத்துக்கிட்டு உனக்கு அமைதியான தூக்கம் வேண்டும்.
0: நிச்சயமா
1: தூக்கம், அந்த தூக்கம் என்பது மிக முக்கியமானது. அந்த தூக்கத்தை கலைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் தூங்கும் போது அந்த பிள்ளைங்களை தொட்டில கடத்தி தாலாட்டி அழகா தூங்க வைப்பாங்க.
0: கண்டிப்பா அந்த காலத்துல தாலாட்டு போடுவாங்க,
1: சத்தம் போட்டு அந்த பிள்ளைங்களை விரட்டி விடுவாங்க. புள்ள அமைதியா தூங்கட்டு, என்னதான் அந்த புள்ள உடல் நலமாக ஆரோக்கியமாக வளரும் என்று அந்த தாய்மார்கள் தூங்க வைப்பார்கள்.
0: கண்டிப்பா
1: அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தாலே அந்த பிள்ளை 10 நிமிஷம் தோல்ல போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைப்பார்கள். என்னத்துக்கு வேண்டி? உடல் ஆரோக்கியம் வேண்டி, மூளை வளர்ச்சிக்கு வேண்டி.
0: கண்டிப்பாக
1: அப்படி நாம் செய்தால் சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் நம்ம பிடித்தால் நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நாம் ரொம்ப காலம் நோய் நொடியெல்லாம்.
0: ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்களை சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றிம்மா. நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி நிகழ்வுகிறது உனக்கும் எனக்கும் படப்பாடல்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
2: இருக்கீங்க, இந்த விநாயகர்

0: சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
1: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. டிஎன்சி அப்ளை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குவரிப்பணி 105 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹைஸ் நேகிதியே. நேர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது குறித்து தோழியர்கள் நேர்களில் பங்கேற்று பேசலாம். நேரில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்புடைய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 257 0139. இனி வருவது உனக்காக எல்லாம் உனக்காக படப்பாடல்.

0: கவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெரிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹை சிநேகிதியை. நீங்கள் இன்றைய ஹை சிநேகிதியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். வணக்கம் ஹை சிநேகிதியே.
2: வணக்கம். அருணகர் ஜாய் பேசுறேன்.
1: வணக்கம்.
2: சிறு பிள்ளைகளா இருக்கிற போது நமது பெற்றோர் நமக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் தந்து நம்மளே வளர்த்துப்பாங்க. நான் கொஞ்சம் நுணர்ந்து வருகிற போது நாம் பிறர் கையை எதிர்பார்க்காதபடி நமது தொழில்களை நம்மே செய்யணும். அப்போதும் நமக்கு ஆரோக்கியமாக வாழலாம். அதே மாதிரி உணவு வகைகளும் கைக்குத்தல் அரிசி, முன்னால எல்லாம் உரலில நெல் குத்தி அப்படி எல்லாம் அரிசி சாப்பிடுவது மட்டும் இல்ல, அதுல இருந்து வரக்கூடிய அந்த தவிடு இருக்க கூட தப்பட்டி போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் தருவாங்க. ஆனா இப்போது அந்த மாதிரி உணவுகள் இல்ல. அதற்க பின் காந்திஜி இந்த சத்தி அரிசியை கொண்டு வந்தாரு, அதுல நல்ல தவிடு இருக்கும். அது மாதிரி உள்ள அரிசிகள் சாப்பிட்டா உணவு வழக்க வழக்கம் நல்ல முறையில வச்சு நமது கடமைகளும் நம்மளே செய்து வந்தால் ஆரோக்கியமாக வாழலாம்.
1: ரொம்ப அருமையா உங்களை கருத்துக்கள் சொன்னீங்க. பாராட்டுகள். நன்றிமா. நன்றி.
2: நன்றி.
1: வணக்கம் ஹை சிநேகிதி.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
3: உடலும் மனதும் நல்ல இருந்தா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். அதாவது நம்ம வந்து யார்கிட்டயாவது பேசக்கூடிய நேரத்துல நம்ம சிரிச்சமுகத்தோட பேசியதுனாக்க நல்ல உற்சாகமா பேசணும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நாம நல்லா இருப்போம்.
1: நமக்கு
3: ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம அப்படி பேச முடியும்.
1: கண்டிப்பா அருமையா சொன்னீங்கம்மா. சொல்லுங்க.
3: ஆமா, நல்ல நல்லா கலகலா பேசிக்கிறோம், பேசும் போதே நமக்கு ஒரு உற்சாகம் பறக்கும். அப்போதே ஆமா, அப்படி நல்லா பேசி சிரிச்சு நல்லா சந்தோஷமா பேசியாச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்வுகளே சொல்லும், நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான ஆகாரங்களை நம்ம உணவு பொருட்களை நம்ம எடுக்கணும். அப்புறமா அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு சூடாக்கி சூடாக்கி அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். எண்ணெயில உள்ள வகைகளை எல்லாத்தையும், பொரித்த உணவுகளை எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தது பண்ணனால நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம். அன்றாட நமக்கு வந்து நம்ம என்ன ஒரே உணவு வகைகளை எடுக்காம மாத்தி மாத்தி ஏதாவது நம்ம நமக்கு ஹெல்த்தியான, அதாவது இந்த நம்ம
1: சிறுதானிய உணவு வகைகள் அதெல்லாம் எடுக்கலாம்.
3: பயிர் வகைகள் எல்லாமே எடுத்து நம்ம வந்து மிளகத்திய சிறுதானியங்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தாச்சுனாக்கா நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி நல்ல நம்ம வந்து உற்சாகம் வரக்கூடாது, நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. நம்ம வந்து சோர்ந்து போனோம்னாக்கா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அப்புறமா மனசுல ஏதாவது நம்ம கடந்து போனாக்கா அதை எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம மனசை விட்டு பேசணும். மனசை விட்டு பேசி இது பண்ணும் போது நமக்கு அந்த மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் மறக்கும் போது நம்ம வந்து நல்ல உற்சாகமா இருக்கலாம். அப்ப நமக்கு
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுகள். நன்றிம்மா. நன்றி.
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது ஹை சிநேகிதியே. நம்மோட பேச காலத்திற்கும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
0: சாமிகப்பில இருந்து திலகவதி.
1: சொல்லுங்கம்மா, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள நம்ம என்னென்ன பண்ணலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
0: நேரா நேரம் சாப்பிடணும் சார். மூணு நேரம் காலையில 8 மணி அளவுள்ள சாப்பிட்டு முடிக்கணும்.
1: சரி.
0: மதியமும் 1 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். அதே போல சாயங்காலமும் 7 மணி 6:30 7 மணி சாப்பிடணும். தண்ணி கட்டாயம், 3 லிட்டர் தண்ணிங்கிறத 2 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும்.
1: நிச்சயமா
0: நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகும். அப்ப நம்ம நிறைய நோய்களே வாரதுனால தண்ணினாலதான் வருது. அதனால தண்ணியெல்லாம் சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது.
1: நிச்சயமா
0: எந்த நோயுமே நம்ம தொட்டாது. அதே போல ஆரோக்கியமா இருக்கணும்னா யோகா பண்ணணும். எந்த வயசுக்கும் உகந்தது யோகா.
1: யோகா சரிமா,
0: வயசுக்கு தகுந்தபடி யோகா பண்ணணும். அதே போல நைட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும்.
1: ஒரு ஆழ்ந்த உறக்கம் வேணுங்கிறீங்க இல்லையா? நிம்மதியான தூக்கம்,
0: ஆழ்ந்த உறக்கம் வேணும். அதே போல காலையில 5:30 6 எழும்பிட்டோம்னா நம்ம வேலைகளும் சுறுசுறுப்பானாலும் நம்ம அந்தந்த நேரங்களுக்கு நம்ம சாப்பிடலாம். அதே போல மனம் விட்டு சிரிச்சா, வாய் விட்டு சிரிச்சா
1: நோய் விட்டு போகும். கண்டிப்பா.
0: அதனால நம்ம மற்றவங்களோட சந்தோஷமா சிரிச்சு பழகி பேசி இருக்கணும். நம்ம மனக்கவலையும் தீரும், ஆரோக்கியமும் கிடைக்கும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி.
0: சந்தோஷம் சார்.
1: நன்றி. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் வருவது RRR படப்பாடல்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் வருவது ரோமியோ ஜூலியட் படப்பாடல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையொட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு, திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின்போது உலகத் தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பொறிகடலை, பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர் திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனி கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்யா ஆரி தெரிவித்துள்ளார்.
3: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம கிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம் பண்பாடு மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும்

0: கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்களை இனி வருவது திரை இசை கேட்கலாம். பொன்னியின் செல்வன் படப்பாடல்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பது 2:15 ஆகாஷவாணி நாகர்கோயில் வானொலியம் குமரி பண்பலை 101 நேர்களை காற்றலைகளில் வளமர இருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக வருவது மன்மதிலி படத்திற்காக வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: மற்றும்
1: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
2: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
4: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
4: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.

Ciencia Play. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பில் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வருவது நெஞ்சமெல்லாம் நீயே படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
1: மற்றும்
2: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. மேல்புறம் வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்களான வாழை மற்றும் மரவள்ளி விவசாயிகள் பிரதம மந்திரியின் காரிப் பருவ பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். வறட்சி, வெள்ளம் மற்றும் பேரிடர் காரணமாக இழப்பு ஏற்படும் போது காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் கடன் பெறும் மற்றும் கடன் பெற்ற விவசாயிகளும் குத்தகை விவசாயிகளும் காப்பீடு செய்து பயன்பெறலாம். வாழை விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 4,471 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 89,414 ரூபாய் இழப்பீடாகும். மரவள்ளி விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 1,496 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 29,336 ரூபாய் இழப்பீடாகவும் பெறலாம். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய நிலத்தீர்வு ரசீது மற்றும் அடங்கல், வங்கி புத்தக நகல், ஆதார் அட்டை, புகைப்படம் ஆகியவை தேவை. இத்திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்ய நாளை 15ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் நிகழ்வது கைகொடுக்கும் கைப்படத்திற்காக பி. சுசீலா, ஸ்ரீ சைலஜா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

நிலையத்தில் இருக்கும் பொழுது 2:30 நிமிடம் ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேயர்களையும் வருவது இசைத்தன்றல். இன்றைய இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகளின் பாட்டு கேட்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஆம்பலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் சுஞ்சல் நத்தம் இங்கு பெய்த மழையின் அளவு 7 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி, லக்கூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொன்மலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கடலூர் மாவட்டம் தொழுதூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணா

0: மதுரை மாவட்டம் திருமங்கலம், கடலூர் மாவட்டம் ஏமாத்தூர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், நந்தியாறு, ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டை மேடு, எச்சன் விடுதி, கடவுர், சேந்தமங்கலம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. நத்தம், புள்ளம்பாடி, மேட்டூர், சிவகங்கை, அகரம் சீகூர், வல்லம், செங்கம், தேவிமங்கலம், கீரனூர், கேத்தி, தல்லாக்குளம், மேல்பவானி, ஸ்ரீவில்லிபுத்தூர், டேனிஷ்பேட், கந்தர்வக்கோட்டை, பூதலூர், காட்டுமயிலூர், மதுரை, மதுரை வடக்கு, சிட்டம்பட்டி, கோடநாடு, குந்தாப்பாலம், தலைவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கல்லணை, எமரால்டு, மேட்டூர், செம்பரம்பாக்கம், குளித்தலை, ஒட்டப்பிராரம், லால்குடி, சிவகாசி, கோவில்பட்டு, எட்டயபுரம், முத்திராயிருப்பு, பேரையூர், குன்னூர், வாழப்பாடி, தேவக்கோட்டை, எறையூர், விருதுநகர், தழுதலை, பவானிசாகர், தாத்தையங்கர்பேட்டை, புதுச்சத்திரம், ஆலங்காயம், கீழ்கோத்துகிரி, விருஞ்சிபுரம், உடையாள்பட்டி, தோகைமலை, சிறுகுடி, சேலம், குளித்தலை, மலையூர் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி தொடங்கி தென்மேற்கு வங்கக்கடல் பரப்பு வரை தமிழ்நாட்டை கடலோர பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலைகளும் இரவில் மிதமான மழை பொழிவு இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் காவ்யா. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர ஆர்லெக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை

0: அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செயல்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக நாடுகளை சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானோம் வலியுறுத்தியுள்ளார். உலக கோப்பை இன்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: மதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் இருப்பொழுது 3:03 ஆகாஷ்வாணி அகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, காற்றலைகளில் நிலவர இருப்பது தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் இடம்பெறுவது குமரி களஞ்சியம். கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகள் வரிசையில் இன்று இடம்பெறுவது பத்மநாபபுரம் அரண்மனை. நேர்களின் இன்னைக்கு குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் பத்மநாபபுரம் அரண்மனை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.

நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அருகே வேளிமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை தான் பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனையின் மையப்பகுதியான தாய் கொட்டாரம் பகுதியை வேணாட்டை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் மன்னர் கிபி 1601 ஆண்டு உருவாக்கினார். பின்னர் திருவிதாங்கூரை ஆண்ட மன்னர் அன்ஷம் திருநாள் மார்த்தாண்டவர்மா இந்த அரண்மனையை விரிவுபடுத்தி தனது நாட்டை பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்த பிறகு இது பத்மநாபபுரம் அரண்மனை என்று அழைக்கப்பட்டது. தொடர்ந்து தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. வருவது சந்திரமுகி பட பாடல்.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட.

0: மற்றும்
1: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
2: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
1: இருக்குங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16 புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். இன்றைய குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் பத்மநாபபுரம் அரண்மனை தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிபி 1795 வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக பத்மநாபபுரம் திகழ்ந்துச்சுங்க. இந்த அரண்மனை தமிழ்நாட்டில் இருந்தாலும் கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கேரள அரசின் தொல்லியல் துறை இந்த அரண்மனை பராமரிச்சு வர்றாங்க. ஆசியாவிலேயே மரத்தாலான மிகப்பெரிய அரண்மனைகளில் இதுவும் ஒன்றா விளங்குதுங்க. இந்த அரண்மனை முழுவதும் கேரள பாரம்பரிய மர கட்டடக்கலை முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களை இனி வருவது புதுப்பாட்டு படத்திற்காக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். பதமபாரணையின் உப்ரிகை மாளிகையில் 64 வகையான மூலிகை மரங்களால் செய்யப்பட்ட தனித்துவமான அரச கட்டில் இருக்குங்க. தர்பார் கூடத்தின் தரையானது முட்டையின் வெள்ளைக்கரு, சர்க்கரை, சிரட்டைக்கறி, கனிம மணல் கொண்டு பாரம்பரிய முறையில் பளபளப்பாக செய்யப்பட்டிருக்கு. இந்த அரண்மனை ரவிவர்ம குலசேகர பெருமாள் மன்னரால் கட்டப்பட்டதாக இருந்தாலும் முழு அரண்மனையும் அவரால் கட்டப்பட்டது அல்ல. அரண்மனையின் முகப்பில் இருக்கக்கூடிய தாய் கொட்டாரம் அப்படிங்கிற பகுதி மட்டும்தான் அவரால் கட்டப்பட்டது. அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த மார்த்தாண்டவர்மாக அல்லது அந்த அரண்மனை விரிவுபடுத்தப்பட்டாலும் காலங்காலமாக தொடர்ந்து இந்த அரண்மனை புதுப்பிக்கப்பட்டதாங்க வந்திருக்கு. பெயர்களில் வருவது புதுநெல்லு புதுநாத்து படப்பாடல்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். இன்றைக்கு குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில பத்மநாபர் ஆரம்பித்தன செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அரண்மனையின் எல்லா பகுதிகளிலையுமே இயற்கை ஒளியை பயன்படுத்தும் விதத்தில் தாங்க இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. கேரள பாணியில கட்டப்பட்ட இந்த அரண்மனையில் சீன பாணியிலான சிம்மாசனம் கூட ஒன்று இருக்குங்க. அது அங்கிருந்து தெரிவிக்கப்பட்டதாகவோ அல்லது அன்பளிப்பா தரப்பட்டதாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனையில மிகப்பெரிய அன்னதான கூடம் கூட ஒன்று இருக்குங்க. இது அரண்மனையின் கொடைத்தன்மையை பறைசறதா இருக்கு. ஏறக்குறைய 2000 பேர் அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய இடவசதியுடன் இந்த கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உணவு கூடத்தில் சீன ஜாடிகள் நிறைய இருக்குங்க. இவை உணவுப் பொருட்களை வைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரண்மனை வளாகத்தின் அருகே உள்ள உப்பிரிகை மாளிகைக்கு அருகே சரஸ்வதியம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க. இனியும் தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். இனி வருவது மனசுக்கேத்த மகராசா படத்திற்கு சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:30 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மாடல் நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். இன்றைய குமரி கலைஞ நிகழ்ச்சியில பத்மநாபம் அரண்மனை பத்தின தகவலை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அரண்மனை நுழைவு கட்டடமானது கேரள பாரம்பரியத்தின்படி பூமுகம் என அழைக்கப்படுதுங்க. இந்த பூமுக வாயிலானது மரவேலைப்பாடுகளுடன் கூடிய இரட்டை மர கதவையும் கரங்கள் தூணையும் கொண்டதுங்க. இந்த கதவுல 90 வகை தாமரைகள் செதுக்கப்பட்டுள்ளன. பூமுகத்தில் கேரள பாரம்பரிய தொங்கும்

விளக்கு கூட இருக்குங்க. தாய் கொட்டாரம் அப்படிங்கறது அரண்மனையின் மிக பழமையான பகுதிங்க. இது 1550 ஆண்டுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது கேரள 4 கட்டு வீடு பாணியில கட்டப்பட்டிருக்குங்க. இதன் மேலையும் 2 படுக்கை அறைகள் இருக்குது. இனி தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா இனி வருவது சின்ன புயல் பேசப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
3: ஹலோ
4: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
5: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார், இவ்வளவு எங்கிருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
4: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார், 2 லட்சம்
6: என்னாச்சப்பா?
3: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
6: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?
6: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
7: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். இந்த அரண்மனையில மந்திரசாலை அப்படிங்கிறது மன்னரின் அரசவையா இருந்த ஒரு கட்டடங்க. இது பிரம்மாண்டமானதாக இல்லாமல் ரொம்ப எளிமையா தான் கட்டியிருக்காங்க. இந்த மந்திரசாலை முழுக்க முழுக்க மரத்தாலேயே கட்டப்பட்டிருக்கு. அதான் அந்த காலத்தில் இருந்த பழைய நல்ல தரமான தேக்கு மரங்களை பயன்படுத்தி தான் இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. நேர்களை இனி வருவது எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

இந்த அரண்மனையில் உப்பரிகை மாளிகை அப்படின்னு ஒரு மாளிகை இருக்குங்க. இது நான்கு அடுக்கு மாளிகையாக இருக்கு. இது அரண்மனையின் மைய பகுதியில் அமைந்திருக்கு. இந்த உப்பரிகை மாளிகையின் முதல் தளத்தில் அரசரின் படுக்கை அறைகள் இருக்குங்க. இந்த படுக்கை அறையில மருத்துவமனை கொண்ட கட்டில் கூட ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உப்பரிகை மாளிகை அறையின் சுவர்களில் ஆயுதங்களும் பொருத்தப்பட்டிருக்குங்க. இனி தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். இனிவரும் பாடலின் படம் சின்னவர், பாடலை பாடியிருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட

0: உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
0: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
0: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். இந்த அரண்மையின் இரண்டாம் தளத்தில் உப்பரகை மாளிகை இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் தளத்தில் அரசர் படிப்பதற்கான அறைகளும், அரசர் உபவாசம் அதாவது விரதம் இருப்பதற்கான அறைகளும் கூட இருக்குங்க. மேல் தளத்துல பூஜை அறை இருக்கு. இந்த பூஜை அறையிலிருந்து தொன்மவியலை விளக்கும் நிறைய ஓவியங்கள் கூட வரைஞ்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா நவராத்திரி மண்டபம் பத்தின தகவல் தெரிஞ்சுக்க போறோம். இந்த நவராத்திரி மண்டபம் பாத்தீங்கன்னா கேரள கட்டிடக்கலையிலிருந்து மாறுபட்டு விஜயநகர கட்டிடக்கலையை பிரதிப்பதாக இருக்குங்க. இதனுடைய தளமானது தேங்காய் கூடு, முட்டையின் வெள்ளைக்கரு, கற்கள் போன்றவற்றை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. இனியும் தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா இனி வரும் பாடலின் படம் அழகை உன்னை ஆராதிக்கிறேன். பாடலை பாடியிருப்பவர்கள் வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். இந்த அருமையில் இருக்கக்கூடிய நவராத்திரி மண்டபத்தில் தான் நவராத்திரி காலங்களில் நடன நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அரசர்கள் மண்டபத்தின் உள்ளே அமர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டு ரசிப்பாங்க. அரச மகளிரும் இந்த நாட்டிய நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்க ஏதுவாக மண்டபத்தை ஒட்டியே தெற்கு பக்கமாக இரு அறைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த அறைகளில் இருந்து மரத்துளைகளின் வழியாக நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட மண்டபத்தில் இருக்கிறவங்களால அவங்கள பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பா இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இந்த அருமையில் இருக்கக்கூடிய பிற முக்கியமான கட்டிடங்கள் என்ன அப்படின்னா, ஹோமபுரம் அப்படின்னு ஒரு கட்டிடம் இருக்கு. இதுலதான் சடங்குகள் யாகங்கள் செய்யக்கூடிய பகுதியை அதை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திர விலாசம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதைத்தான் விருந்தினர் இல்லமாக பயன்படுத்துறாங்க. இது மேற்கத்திய சாயலை கொண்டதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நாடக சாலை அப்படின்னு ஒரு கட்டடம் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம தெற்கு கொட்டாரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது தாய் கொட்டாரத்தை போலவே ரொம்ப பழமையானது. இப்போ அது அரங்காட்சியகமா செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொட்டாரத்துக்குள்ளேயே ஒரு நீச்சல் குளமும் கூட இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். இன்றைய குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில பத்மநாபபுரம் அரண்மனை பத்தின தகவலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. நேர்களை வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்குதடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள்

0: பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதனம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்ம தேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:02:35. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்

0: வானிலை அறிவிப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இன்று மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அதாவது பாரத பிரதமரின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் விவசாய துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவும் ஒவ்வொரு விவசாயிக்கும் பாதுகாக்கப்பட்ட நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்யவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம் பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டமாகும். கடந்த 2015 July 1 அன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் விவசாயத்தில் நிலவும் நீர் தட்டுப்பாட்டை போக்க ஒரு மாபெரும் திட்டமாக செயல்பட்டு வருகிறது. ஜல் சக்தி அமைச்சகம் மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அனைத்து விவசாய நிலங்களுக்கும் நீர் என்ற உன்னத நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்படுவதுடன் பாசன வசதி இல்லாத பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் புதிய பாசன பரப்பளவிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் முக்கிய பிரிவான விரைவான நீர்ப்பாசன நன்மைகள் திட்டம், அதாவது ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் புரோகிராம் மூலம் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் நின்ற பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி பலன் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மற்றொரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், பெர் டிராப் மோர் கிராப் என்பதாகும். பாரம்பரிய முறைகளில் அதிக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுண்ணீர் பாசன தொழில்நுட்பங்களை இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் குறைந்த நீரை பயன்படுத்தி அதிகப்படியான பயிர்களை விளைவிக்க முடியும். தண்ணீரின் வீணான பயன்பாடும் பெருமளவில் தவிர்க்கப்படுகிறது. மேலும் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை புதுப்பித்தல், மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் பணிகளும் இதன் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீர் மேலாண்மையில் தன்னிறைவு அடைந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதாவது பிரதம மந்திரி விவசாயி நீர்ப்பாசன திட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லாக திகழ்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இத்தகைய திட்டங்களை அறிந்து கொண்டு நீரை சேமிப்போம், நாட்டை வளப்படுத்துவோம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதம மந்திரியின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.

குமரி பண்பலை நூற்றாண்டில் இனி நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்கள். பாடல்கள் ஒலிக்கும் நேரம் 4:07.

கேட்ட அந்த பாடலின் படம் சக்கரகட்டி. மேல்புறம் வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்களான வாழை மற்றும் மரவள்ளி விவசாயிகள் பிரதம மந்திரியின் காரிஃப் பருவ பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். வறட்சி, வெள்ளம் மற்றும் பேரிடர் காரணமாக இழப்பு ஏற்படும் பொழுது காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் கடன் பெறும் மற்றும் கடன் பெற்ற விவசாயிகளும் குத்தகை விவசாயிகளும் காப்பீடு செய்து பயன்பெறலாம். வாழை விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 4,471 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 89,414 ரூபாய் இழப்பீடாகவும், மரவள்ளி விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 1,490 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 29,336 ரூபாய் இழப்பீடாகவும் பெறலாம். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய நிலத்தீர்வை ரசீது மற்றும் அடங்கல், வங்கி புத்தக நகல், ஆதார் அட்டை, புகைப்படம் ஆகியவை தேவை. இத்திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்ய நாளை அதாவது 15 தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:14. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஜெமினி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: குமரிப்பண்பலை 101 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:19:30. இந்நேரத்தில் வி வி பிரசன்னா மாயா குழுவினரின் குரல்களில் விஜயாதனை இசையில் பா விஜய் வரிகளில் கேட்கலாம் நான் அவனில்லை படப்பாடல்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப் பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

திருட்டு பயலை படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் சாதனா சர்க்கம் குழுவினர். இப்பாடலுக்கு இசை பரத்வாஜ், வரிகள் வைரமுத்து, நேரங்கள். இதுவரை கேட்டது திரை இசை. இனி நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கோபிர் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணியேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: கண்களுக்கு வானவிலின் ஏழு வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரித்து அளித்தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 5:02.

சக்கர கடிகாரத்தை கையடக்கு வடிவில் அதுவும் 60 நிமிட துளிகளில் வழங்க முடியுமா என்றால் அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை செய்ச்சரம். இளவம் பஞ்சின் இதமான வருடலான தாய்மொழி காணாது. எதை கேட்டாலும் மிக எளிதாய் அளிக்கும் காவலனான தந்தை முகம் தெரியாமல் வளரும் வளலைகள். அவர்கள் செய்த பாவம்தான் என்ன? அந்த பால் வண்ண பழி முகத்தில் வழியும் விழிநீர் துடைக்க, ஆண்டவா ஏன் இப்படி? இந்த வினாக்களுக்கு காலத்தின் பதில் மௌனம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம். காத்தருள்வாய். திக்கற்றவர்களாய் ஆதரவாய் தவிக்கும் உள்ளங்களை. அந்த மழலை குரலில் மனம் கரைந்து போகிறது. M.S. ராஜேஸ்வரியின் குரலில், ஆர். சுதர்சனம் இசையில், T.K. சுந்தரவாதியார் வரிகளில் கேட்கலாம் களத்தூர் கண்டமா பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.

என்று கண்டுதான் இறைவன் படைத்தான் இந்த அற்புதமான அதிசயமான உலகத்தை. எது நடந்ததோ அதுதான் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. உலகில் புதிதாக நடக்க ஏதும் இல்லை. பந்தம், பாசம், உறவு, அத்தனை உணர்வுகளும் புரிந்தது போலவும் புரியாத மனநிலை. எது அது? அதுதான் சித்தாந்தம். ஒவ்வொரு வரிகளும் அனுபவித்து எழுதியிருப்பது போன்று தோன்றும் ஆத்மார்த்தமான உணர்வுகள் இந்த பாடலில். கேட்கலாம், எந்த படத்தின் பாடல் அது?

பண்பலை நூற்றொன்றை நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். காலச்சக்கர கடிகாரம் 74 சுழல்கிறது. எல்லாம் நல்லது.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ். பாடலின் படம் அவள் ஒரு தொடக்கது. இப்பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.
1: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
2: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
1: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண கார்டு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.

நேரம் 5:12:30. உயர உயர பறந்து கொண்டே இருந்தால் மேலிருந்து பார்க்கும் பொழுது கீழிருக்கும் பிரம்மாண்டம் எல்லாம் புள்ளியாய் தோண்டி மறையும். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அப்படித்தான். எட்ட நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். வேலிகளை தாண்டி அசாத்திய வேகத்துடன் வீசும் காற்றுக்குத்தான் எத்தனை பரிணாமங்கள். பெண்ணின் மனதும் போராட்டங்களை தாண்டி பாய்ந்து ஓடும் ஜீவநதியாய் மாறினால் திரும்பி பார்த்தால் சாதனையாய்த்தாய் தெரியும் வாழ்க்கை. எஸ் ஜானகி குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கேட்கலாம் அவர்கள் பட பாடல்.

0: திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
1: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. பிரம்மன் படைத்தபோது எல்லா உயிரினங்களும் திருப்தியாய் வாழ ஒரு ஜீவன் மட்டும் அழுததான். ஏன் என சற்றே அருகே சென்று கேட்க, போதாது எண்ணிக்கை குறைவு, வேண்டும் அதிக எண்ணிக்கை என இடஒதுக்கீடு கோரிக்கை. எதற்கு? எதற்கு என்றால் கைகளுக்கு. இரண்டு கைகள் போதாமல் என் கடமைகளை செய்ய 10 கைகள் வேண்டும். என் குழந்தைகளை கவனிக்க எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்ய. அவனும் அழகே உருவாய் வடித்து 10 கைகளுக்குரிய ஆற்றலை இரண்டு கையில் கையடக்க வடிவில் கொடுத்த படைப்புதான் அன்னை. பட்டியலிட முடியுமா ஒரு நாள் அம்மா செய்யும் சேவைகளை? பாப்பிலகிரி இசையில் வாலியின் வரிகளில் எஸ் ஜானகியின் குரலில் கேட்கலாம் அபூர்வ சகோதரிகள் படப்பாடல்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற ஏ எதிர்காலம் ஏ லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்களும் நிகழ்ச்சியை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை சீச்சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:25. எதை கொண்டு வந்தோம்? பிறக்கும் பொழுது குரல் மட்டும் ஒலித்தது முதன் முதலில் நம் வருகையை பதிவு செய்ய. ஆனால் அதுவும் சில உள்ளங்களுக்கு வாய்க்காமல் போவதும் ஏனோ. உடுக்க உடை உண்ண சுவையை உணர நாவின் சுவை மொட்டுக்களை தந்த பரம்பொருளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? வானமே கூரையாய் வாழும் மனிதர்கள் மத்தியில் நாம் மட்டும் செயற்கையாய் நட்சத்திரம் பிறநிலா சீலிங்கில் பதித்து இரவு நிரலில் ரசிக்கிறோமா? நாளெல்லாம் படைத்தவன் புகழ் பாடுவோம். அன்புல ரஜினிகாந்த் படத்திற்காக லதா ரஜினிகாந்த் குரலில், வாலியின் இசையில், இளையராஜாவின் இசையில் கேட்கலாம் இந்த பாடலை.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

கைகடக்க வடிவில் காலச்சக்கரத்தை வழங்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் 85 சுழல்கிறது. வாழ்க்கை இனிக்க வேண்டுமா? புதிதாய் பிறந்தது போல வாழ பழக வேண்டும். பாஸ் ஃபியூச்சர் எதை பத்தியும் கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் மட்டும் வாழ பழகிக்கொண்டால் ஒவ்வொன்றையும் ரசனையை பார்த்தால் பூலோகம் சொர்க்கம்தான். சலசலக்கும் நீரோடை, இனிமையாய் நாளெல்லாம் பாடி மகிழும் குயில் கூட்டம், கிரீச்சிடும் சிட்டுக்குருவிகள், பிள்ளைகள் போல சுற்றித் திரியும் மைனாக்கள், எட்டா உயரமாய் மலை முகடுகள், அங்கே பஞ்சு பாதம் பதித்து மென்மையாய் தலை சாயும் மேகம், எதை பற்றியும் கவலைப்படாமல் பாடித் திரியும் மஞ்சள் பட்டாம்பூச்சியாய் இளம்பெண் ஒருத்தி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேர்களின் நிகழ்ச்சியை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை செய்சரம் காலச்சக்கர கடிகாரம் முல்லைச்சரத்தில் 95 சுழல்கிறது. அதிகாலை சில்லிடும் குளிர் இதயம் வரை ஊடுருவ கண்களை அகல திறந்து பார்க்க பெரிய திரையில் இளங்காலை பொழுது அத்தனை ரம்யமாய் படைத்தவன் எத்தனை கலாரசிகன். தரையில் சாதாரணமாய் ஊடுருவி வளரும் பசும்புல், அதன் தலையில் ஒரு பனித்துளி சூரிய ஒளி அதன் மேல் தெரித்து வைரமாய் ஜொலிக்க அப்படியே சிறகடித்து பறக்க தோன்றும் மனது. கரிய மலையில் வெள்ளி அருவியாய் பாயும் அருவி புவியீர்ப்பு இசையில் ஆறாம் அறிவு மெல்ல தட்டி எழுப்ப கேட்கலாம் இந்த படத்தின் பாட.

0: ஒலித்த பாடலின் படம் ஆசை. குரல்கள் ஒன்னிகிருஷ்ணன், சித்ரா. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை தேவா.
1: என்ன பாஸ், ட்ரீட்டா? போ
2: ட்ரீட்டா? எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
2: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
2: ஆமா பாஸ்,
1: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
2: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
2: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
2: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:46. நேர்காணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். ரத்த நாளங்களில் ரத்தம் பாயும் ஓசையை கேட்க ஆசையா? அதெல்லாம் இன்றைய டெக்னாலஜியில் சாத்தியம். அத்தனை நிசப்தம் தேவை. ஒரு செயல் நடைபெறும் பொழுது அது எத்தனை மென்மையாக கையாண்டாலும் அதன் அதிர்வலைகள் ஒலி அலையில் நிச்சயம் தவழும். இது விஞ்ஞான விந்தை. சுகந்தத்தை பரப்பும் மலர் இதழ் வெறிய காத்திருப்பது காண்பதே பெரும் சுகம். அது அரிதும் கூட, அதிலும் இதழ் ஒவ்வொன்றாக மலரும் அந்த மெல்லிய ஓசையை கேட்க சொல்லவே வேண்டாம். நுட்பமான ரசனை வேண்டும் அந்த அழகை ரசிக்க கேட்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், சுஜாதாவின் குரலில் கேட்கலாம் மின்சார கனவு படப்பாடல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 8:05 முதல் 8:30 வரை இடம்பெறும். சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று உற்சாகமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழலாம்.

நேயர்கள் அனைத்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். அழகான வடிவுடைய பெண்கள் கல்லூரலில் குத்திய கமகமக்க மணக்கும் வெள்ளிமணியாய் அரிசி, பெரிய புடவையில் பாதியாய், அதுதான் இளவட்டங்கள் ஆகாய் அணையும் தாவணி. இந்த நாகரிக உடைகளில் ஒரு நாள் மட்டும் அணியும் அலங்கார ஆடை, காட்சி பொருளாய் காணாமல் போகும் நிலை மாறி வருடத்தில் விரல் விட்டு எண்ணும் நாட்களாய் அணிவது நல்ல மறுமலர்ச்சி. காலில் சலங்கை மணிகள் ஒலிக்கும் நடை, அனைவருக்கும் சேர்த்து உணவு சமைத்து ஒரே தட்டில் உருண்டைகளாக ஊட்டி மகிழும் பகிர்வு. நினைத்தாலே நெஞ்சம் லேசாகி போகிறது. அருமையான கலாச்சார பின்னணி நம்முடைய பாரம்பரியம். கேட்கலாம் இவை அனைத்தும் ஒரு பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் நாம் முத்துக்குமாரின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், ரெஹனா, பென்னி தயாள் குரல்களில் சிவாஜி பட பாடலை.

0: இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் உங்களுக்காக பாடல்களை தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது நாம் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நல நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. இன்னிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் குறிச்சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஐ ஜான்ரோஸ் அவர்கள். அமுது சுரபியில் மூலிகை சாகுபடிக்கு மானிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:30 திரைசை. 9:15 செய்தி சுடர், 9:30 திரைசை. 10:05 நிலா முற்றம் நேயர் வெப்ப நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணி காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி நாம் கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகளை. நாளை காலை 6:20 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவி கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 குரலமரம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரைசை பொது அறிவு.

0: வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, பகல் 11 மணி, 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி ஆகிய நேரங்களில் 7:50 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி ஒலிபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன. 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி. நாளை காலை 8:30 முனைவர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி. 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இது. 8:50 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பில் தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முகிலன் குடியிருப்பு சித்திரவேல் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நல நிகழ்ச்சிகளை தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். BRICS leaders have stressed that energy security is a crucial foundation for social and economic development, national security and the welfare of all nations. During the two-day BRICS summit held in New Delhi, the member nations highlighted the need to enhance energy security by ensuring energy market stability and maintaining undisrupted flows of energy from diverse sources and protection of critical energy infrastructure. During the summit, Prime Minister Narendra Modi cautioned that the weaponization of technology and critical minerals could become a hurdle to progress. India hosted the summit under the theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, placing people-centered development and the interests of the Global South at the heart of his presidency. The most significant outcome of the BRICS summit was the adoption of the New Delhi Declaration, which outlined the shared position on major geopolitical and economic issues. On the situation in West Asia, BRICS leaders called for maximum restraint, dialogue and diplomacy, and stressed the need to protect civilians and civilian infrastructure. The leaders strongly condemned terrorism in all its forms and manifestations and reiterated the commitment to a policy of zero tolerance towards terrorism. The government has said that the security situation in Jammu and Kashmir remains firmly under control due to the relentless efforts of the army. In its latest annual report 2025-26, the Defence Ministry said that these efforts have led to a significant decline in violence, a reduction in protests and zero incidents of stone pelting. The Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir has expressed concern over prolonged protests and unrest in the region, particularly in Rawalakot and the districts of Poonch and Sudhnoti. The rights body said the demonstrations have now completed 100 days, creating uncertainty and affecting the wider region. It warned that any further delay in meaningful dialogue could deepen public frustration, mistrust and instability. Union Home Minister Amit Shah today said that India's culture and literature are like a lotus, with each regional language representing one of its petals. He said if even one petal is lost, the beauty of the entire lotus diminishes. He stressed that Hindi should play a central role while ensuring due respect and dignity to all regional languages. Mr. Shah was speaking after inaugurating the two-day Hindi Divas 2026 and the 6th Akhil Bharatiya Rajbhasha Sammelan at Navi Mumbai. He said though India has many languages and dialects, the Indian sentiment and the voice of the nation must remain one. Prime Minister Narendra Modi will inaugurate the 5th edition of the Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi on Wednesday. It will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions and 12 state government pavilions along with a dedicated startup pavilion. The festival of Ganesh Chaturthi has been celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav,

நாகர்கோவில் வடசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மாநகர பொது சுகாதார ஆய்வகத்திற்கு தற்காலிக பகுதிகள் வெளிமுகமை மூலம் தேர்ந்தெடுக்க வெளிமுக நிறுவனமிருந்து ஒப்பந்த புள்ளி பட்டியல் வரவேற்கப்படுகிறது. மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஒரு பணியிடம், லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 ஒரு பணியிடம், லேப் அசிஸ்டன்ட் ஒரு பணியிடம். இதனை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முத்திரையிடப்பட்ட உரையில் 24/9/2026 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள் மாவட்ட இணையதளமான kanyakumari.nic.in வலைத்தள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உலக திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் துவங்கியுள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான மாணவர்களே, உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட இந்தியாவின் சிறந்தவர்களுடன் போட்டியிட மற்றும் தேசிய அளவில் மாநிலத்தை முன்னிலைப்படுத்த செய்யும் அரிய வாய்ப்பு இது. மாவட்டத்தைச் சேர்ந்த 16 முதல் 25 வயதுக்குட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, தொழிற்பயிற்சி மற்றும் இளம் தொழில் முனைவோர் பங்கேற்கலாம். திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். 60க்கும் மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. பங்கேற்க விரும்புவோர் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளம் TN ஸ்கில்ஸ் போர்ட்டல் வாயிலாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். திறனை வளர்க்க, திறமையை காட்ட தேசிய மேடையில் பங்கேற்க இப்போதே பதிவு செய்யுங்கள். ரெஜிஸ்டர் https://skilldevelopment.tn.gov.in/thskills/. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம், அதாவது நாளை செப்டம்பர் 2026 15ஆம் தேதி. விபரங்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை 9443579558 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்குளம் வட்டத்தில் வரும் 16-17ஆம் தேதி காலை 9 மணிக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கியில் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் சேவைகளுக்கும் தங்குத்தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வர். வரும் 16ஆம் தேதி பிற்பகல் 3:30 முதல் 5 மணி வரை மாவட்ட ஆட்சியர் பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். எனவே கல்குளம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள்

மேல்புறம் வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்களான வாழை மற்றும் மரவள்ளி விவசாயிகள் பிரதம மந்திரியின் காரிஃப் பருவ பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். வறட்சி, வெள்ளம் மற்றும் பேரிடர் காரணமாக இழப்பு ஏற்படும் போது காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் கடன் பெறும் மற்றும் கடன் பெற்ற விவசாயிகளும் குத்தகை விவசாயிகளும் காப்பீடு செய்து பயன்பெறலாம். வாழை விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 4,471 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 89,411 ரூபாய் இழப்பீடாகவும், மரவள்ளி விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 1,496 ரூபாய் பிரீமியமாக செலுத்தி 29,336 ரூபாய் இழப்பீடாகவும் பெறலாம். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய நிலத்தீர்வை ரசீது மற்றும் அடங்கல், வங்கி புத்தக நகல், ஆதார் அட்டை, புகைப்படம் ஆகியவை தேவை. இத்திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்ய நாளை 15ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு மேல்புறம் வட்டார தோட்டக்கலை இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: எதிர்காலம் போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: செய்தாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோசுவையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
6: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
7: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
6: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000. எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
8: மற்றும்
9: என்ன
10: சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
11: கண்டிப்பா.
10: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
11: அதுவும் பண்ணலாம்.
10: செல்ஃப் டிரான்ஸ்பர்,
11: அதுவும் தான் பிரதர்.
10: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
11: யோனோ SBI.

0: ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
1: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: மாஷா பர்னிச்சர்லாண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
8: இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
2: Ungati இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
5: வேணாம்ப்பா வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
8: வழக்கமான பேருந்து 3,297, சிறப்பு பேருந்து 2,915 இயக்கி இருக்கும். மொத்தம் 6,212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க. பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248,270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சு

0: சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் அவங்க எவ்வளவு பேர் எங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2240 பேருந்துகள், வழக்கமான பேருந்து வந்து 1099 பேருந்துகள், மொத்தம் 3339 பேருந்துகள். 15/9 அன்று வந்து 1325 பேருந்துகள், வழக்கமான பேருந்துகள் 1099 பேருந்துகள், மொத்தம் 5763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: உருவாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
2: பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சட்டமன்ற அனைத்து உறுப்பினரின் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதற் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி, புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாதிருக்கிற உறுப்பினர் கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி, அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
1: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டைவிட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும், களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார்.

0: துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரைசை பாடல்களை.

0: மான்ஸ்டர் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் சி ஸ்ரீராம். இப்பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், வரிகள் கார்த்திக் மேத்தா.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
3: விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
4: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
4: கால் 8870198870.
5: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
6: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
5: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000, எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸும் தராங்க.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
8: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்காணிதர்கள் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரை இசை. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் 1 2 3 பட பாடலை.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: இன்று மாலை 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி உங்களுக்கு நன்கு தெரிந்ததுதான். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2907222. இந்த 2 எண்களுக்கும் இணைப்பேன் 046652. அலைபேசி எண் 8903257309. நேரம் இன்றிரவு 8:05 முதல் 8:30 வரை மட்டுமே.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி. இன்னிசை நேரம் இன்னிசை நேரத்தை கேட்கும் முன்
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16 தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
3: மற்றும் தக்கலை.

0: இன்னிசை நேரத்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாணி ஜெயராம் பாடிய பாட்டு. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஐ ஜான் ரோஸ் அவர்கள். அமுது சுரபியில் மூலிகை சாகுபடிக்கு மானிய திட்டம் உரையாடல். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் பெரம்பலூர் மாவட்ட
1: வழங்குபவர் எம் செல்வராஜ்.
2: மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீன மரபின மாண மாணவிகளுக்கு பிரதமரின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 30% மாணவிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு ஒரு மனம் 2 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பு ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பயில்வோர் அதற்கான இணையதளத்தில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் சார்பில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியம், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபார்க்கு தொழிலாளர்கள் உள்ளிட்ட 20 அமைப்பு தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நலவாரியங்களில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையான பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நாளை 15 தேதி லாடபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. முகாமில் தகுதியுடையவர்கள் செல்போன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை, மின்னணு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பள்ளி மாற்று சான்றிதழ் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி பாஸ் புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தொழிலாளர்கள் முகாமில் கலந்து கொண்டு உறுப்பினராக சேர்ந்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் உதவித்துறை ஆணையர் மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கடலூர் மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி பெரம்பலூரில் அண்மையில் நடைபெற்றது. இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இருபாளருக்கும் தனித்தனியே நடைபெற்ற இப்போட்டியில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு வயது பிரிவிலும் தலா 5 பேர் வீதம் 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் மண்டல அளவிலான போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட தகுதி பெற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்து ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு வட்ட அளவில் பிரதி மாதம் 3வது புதன்கிழமை வரும் 16ஆம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் ஆலத்தூர் தாலுகாவில் நடைபெறுகிறது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து மாவட்ட முதல்நிலை அலுவலர்கள் கிராமங்களில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்தும் மக்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற உள்ளனர். எனவே ஆலத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் கிராமத்துக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வருகை தரும் மாவட்ட அளவிலான நிலை அலுவலர்களிடம் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் மற்றும் தங்களது கிராமத்துக்கு தேவைப்படும் அடிப்படை தொடர்பான கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ தாக்கத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் ஆகிய பயிர்களுக்கு தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம். எனவே கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு இணையதளத்துள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாபு தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் வரும் 30ஆம் தேதி வரை சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. இம்முகாமில் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பணமோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பாகப்பிரிவு உள்ளிட்ட சிவில் வழக்குகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ பேசி சமரச முறையில் தீர்வு காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காணிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட சமரச தீர்வு மைய ஒருங்கிணைப்பாளரும் சார்பு நீதிமன்ற நீதிபதியுமான சரண்யா தெரிவித்துள்ளார். தமிழக

0: அரசால் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவே நிறுவனத்தில் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 18 வயது முதல் 45 வயதுக்குள்ள இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் அலுவலகம் மூலமாகவோ 30 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சிமொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த 2 நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் 5வது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள் வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சி வளர்ச்சிக்கான

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத் துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதி அன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்று பாதை 488 மீட்டரிலிருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஒபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கும் முன்

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். அடுத்து வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. தோட்டக்கலை பயிர்களில் நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். கிராம்பு எல்லா பருவத்திலும் மழை மிக குறைவாக இருப்பதால் மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். மரவள்ளியில் வளர்ச்சி பருவத்தில் மாவு பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதால் மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் என்ற லிட்டர் அளவில் இலைவழி தெளிப்பு செய்யவும். தென்னையில் எல்லா பருவத்திலும் ரோகோஸ் சுருள் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும். மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டேருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். வாழை மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பேட் 0.5%, ஃபெரஸ் சல்பேட் 0.2%, தாமிர சல்பேட் 0.2% மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். மிளகு கொத்து உதர்வதை தவிர்க்க இலைவெளி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிப்பட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம் என பேராசிரியர் மற்றும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS கரீஃப் மார்க்கெட்டிங் சீசன்

2026 2027 பருவத்தில் இ ப்ரோக்யூர்மெண்ட் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் முதல் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாய் மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2600 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்னரகம் 2545 ரூபாய்க்கும் பொது ரகம் 2500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பறக்கை புத்தளம், பத்மநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தங்கோடு, தாழக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரன் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டாநகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழ், விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள்.

அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால் நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களை கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளை போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. இந்த களை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறனுடைய எல்லாவித காலமும் தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. இதனை கட்டுப்படுத்த விதைகள் விதைக்கும் போது சாற்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்பிற்கு பதிலாக நாற்று நடவுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால் வால்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முறிந்த பிறகு நீர்ப்பாய்ச்சி களைகள் மற்றும் வால் நெல்லை வளரச் செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசைட்களை களை கொல்லி 10 முதல் 15 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளோரோஃபென்களை களை கொல்லி மண்ணில் மேற்பரப்பில் தெரிக்கலாம். இவ்வாறு வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி போல் மணியை வளர்த்திடவே, நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு, வேம்பனூர் வி ஜான் ரோஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, மூலிகை சாகுபடிக்கு மானிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நிலத்தில் விதைப்பது வெறும் விதைகள் மட்டுமல்ல, பல கோடி மக்கள் உயிர் வாழ காரணமாக விளங்கும் உணவு என்பதை உணர்ந்து தன்னலமற்ற தொழில் செய்யும் விவசாயிகளை

0: வளர்க்குறதா இருந்தாலும் சரி, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி, அதுவாக இந்த கோழிகளில் நிறைய ரகங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம நாட்டுக்கோழிகளை வந்து அதிகமாக வீடுகளில் வளர்க்கக்கூடிய நிலையில் நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் ஒரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது அறப்பணி, அந்த பணியை பார்த்துட்டு இருந்தாலும் கூட வீட்டில் அதிகமாக கோழிகளை வந்து தொடர்ந்து வளர்த்துட்ருக்கீங்க, மிச்சம் இருக்கிற நேரங்களை முழுவதுமே விவசாயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: கோழி வளர்ப்பு எத்தனை வருஷமா பண்றீங்க சார்?
1: இது வருடங்கள்னு சொல்றதை விட சின்ன வயசுலே அம்மா அப்பா கூட இருக்கும் போதே அவங்க இந்த கோழி வளர்ப்புகள் வீடுகளில் இருந்துச்சு, அதை பார்த்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆசிரியர் பணி எனக்கு கிடைச்ச பிறகு இதுல கூடுதல் நேரம் எனக்கு நிறைய மீதி நேரங்கள் நிறைய கிடைச்சிச்சு. அப்ப அந்த கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நான் சும்மா அப்படி வீட்டுல இருக்கும் போது என்னுடைய ஒரு ஆசிரியர், எனக்கு கல்லூரியில் பாடம் எடுத்த ஒரு பேராசிரியரை நான் சந்தித்தேன். அப்ப அவரு இது மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கோழிகள் வளர்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவரை போய் மீட் பண்ணி சும்மா ஒரு நாள் பேசும்போது அவரு அதை என்கரேஜ் பண்ணாரு. அப்ப அவரே ஹேண்ட்மேடாட்டு ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணி அவரே அதுல குஞ்சுகளை பொறிக்க வச்சு வளர்த்ததை பார்த்தேன். அப்போ ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரு தான் எனக்கு ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதை அப்படியே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஒரு 100 எக் வச்சு அப்படி ஆரம்பிச்சு அதுல கிடைச்ச அந்த குஞ்சுகளை வச்சு ஃபர்ஸ்ட் விளக்க ஆரம்பிச்சேன். அது விளக்கும் போது எனக்கு என்ன கொஞ்சம் அந்த காலையில எழும்பி ஒரு மணி நேரம் அந்த கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது, தண்ணி வைக்கிறது, அந்த சுத்தம் செய்யறது, இப்படிப்பட்ட சில வேலைகளை பண்ணும்போது என்ன கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைம்லயும் இந்த கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு என்கேஜ் ஆகி இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும்போது அந்த கோழிகளை நிறைய வளர்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 100-150 கோழிகளுக்கு மேல கொண்டு வர ஆரம்பிச்சேன். அதுல அதிகமா நான் ஃபர்ஸ்ட் வளர்த்த கோழிகள் கேரளா வெரைட்டி, அந்த கைராளி அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி. அந்த கைராளி சொல்லும் போது அது ஒரு 1.5 கிலோ வெயிட்டுக்கு மேல அதிகமா வெயிட் வராது. ஆனா நம்ம நாட்டு கோழிகள் அடகிடக்கிறது மாதிரி இது அடகிடக்காது. ஒரு வருடத்துக்கு ஒரு கோழி ஒரு 200-220 முட்டை வர ஈல்டு கொடுக்கக்கூடிய அளவுல உள்ள கோழிகள்.
0: அற்புதமா சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ கோழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க நாட்டுக்கோழியில வந்து கைரளி அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா இந்த சிறுவிடை பெருவிடை இந்த மாதிரி கோழி ரகங்கள் தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிலையில, நீங்க இந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்?
1: சிறுவிடை பெருவிடை எல்லாம் இருக்குது சார். ஆனா அது இந்த கோழிகள் ஒரு லிமிட்டெட் முட்டை தான் நமக்கு கொடுக்கும். ஒரு 10-15 முட்டை வரைதான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன கேப் வரும். ஒரு 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரை நமக்கு அதுல கேப் கிடைக்கும், முட்டை நமக்கு கிடைக்காது. இந்த கைராளி ரகம், அதுக்கப்புறம் BV380 ஒரு ரகம், நான் ஒரு 30-40 கோழி கிட்ட வச்சிருந்தேன். அந்த முட்டையினுடைய தரம் அந்த ஒரு நல்ல ப்ரௌனிஷா நல்ல அழகா இருக்கும். அதுபோற கடகநாத் கருங்கோழின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே அட கிடக்காது. நமக்கு கிடைக்கக்கூடிய முட்டை அதிகமா, ஒரு வருடத்திற்கு அதிகமான முட்டை நமக்கு கிடைக்கும் போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபகரமா இருக்க ஆரம்பிச்சு. அதனால அதுல கூடுதலா ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா சிறுவிடை பெருவிடை கோழிகளும் வச்சிருக்கேன்.
0: சரி, ஆரம்பத்துல கோழி வளர்ப்புக்கு உள்ளாடி வரும்போது எப்படி சாதாரணமா நம்ம நடைமுறையில இருக்கிற மாதிரி ஒரு 2-3 கோழி வீட்டுல வளர்த்துதான் ஆரம்பிச்சிங்களா, இல்ல எடுத்த உடனே பெரிய அளவுல லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிற ரீதியில போயிட்டீங்களா?
1: இல்ல சார், ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது ஒரு 6 சிறுவிடை கோழி தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த சிறுவிடை கோழியை போட்டு வீட்டுல வளர்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு 1-2 முட்டைகள் கிடைக்கும், அதை வச்சுதான் வீட்டுல அப்படி பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசிரியரை நான் மீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லார்ஜ் ஸ்கேலா ஒரு பெரிய, அது ஒரு பண்ணை மாதிரி இல்லைனாலும் ஒரு பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி கட்டி அந்த ஷெட்டுக்குள்ள அதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் உருவாக்குறேன். ஆனா அந்த ஹாலிடேஸ்ல என்ன பண்ணுவேன் அப்படி சொன்னாங்க, உள்ளே ஷெட்டுக்குள்ளே போட்டு வளர்க்க மாட்டேன். அப்படியே வெளியே அதுல ஒரு 1 ஏக்கர் நிலம் உண்டு, அந்த நிலத்துல அப்படியே வெளியே விட்டுருது, சுத்தி வலை கட்டி அதுக்குள்ள அப்படி நேச்சுரலா தான் சார் வளர்த்துட்டு இருந்தேன்.
0: சரி, அதாவது என்னன்னா ஒரு கூடு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா வெளியே போய் அந்த புழுக்களை சாப்பிடுறது, அந்த இலையை குத்துறது, வெயில் படுறது, இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும்போது அது கோழியினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி கோழிகளுக்கு நோய்கள் வராமலும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம நடைமுறையை தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இப்போ முதல்ல வந்து ஒரு 6 கோழியிலேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எவ்வளோ இடத்துல என்ன மாதிரி ஏதாவது அரசு சார்ந்த திட்டங்கள் வழியாக பலனடைஞ்சு அந்த மாதிரி செஞ்சீங்களா, இல்லை உங்க சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் செஞ்சீங்களா?
1: என்னுடைய சொந்த முதலீட்டுல தான் சார் நான் இப்ப பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலா இது லாபகரமானு நான் நினைக்காம என்னுடைய அந்த டைம் பாஸ் என்ன எனக்கு அதுல ஒரு திருப்தி இருந்துச்சு. ஆனா அது லாபம் இல்லாம இல்ல, விளக்கக்கூடியதுல எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. முட்டைகள் எனக்கு இப்போ ஒரு 100 கோழி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்ப கரெக்டா 120 கோழி இருக்குது. ஒரு நாளைக்கு 35 to 40 முட்டை சாலிடா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு சார். அந்த முட்டைகளை நான் கொண்டு வெளியே கொண்டு விலைக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுல வீட்டு முன்ன ஒரு சின்ன போர்டு மட்டும் தான் வச்சு.

0: அந்த போர்டை பார்த்து என்ன, அந்த ஏரியாக்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த வீட்டுக்கு போனா நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் அப்படிங்கறதுனால நேரா வீட்டுல வந்து வாங்கிப்பாங்க. அந்த முட்டையிலயும் ரெண்டு தரமா வச்சிருக்கேன். பிரீடிங் பர்பஸ்க்கு யாராவது வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டு, வீட்டுக்கு குக்கிங் பர்பஸ் வாங்குறாங்க அப்படி சொன்னாங்க அதுக்கு ஒரு ரேட்டு, அது கொஞ்சம் குறைச்சு அப்படி கொடுக்கறது.
1: என்ன விலைக்கு சார் கொடுக்கறீங்க?
0: சாப்பிடறதுக்கு வாங்குறதுக்கு 12 ரூபாய் வச்சு கொடுக்கறேன் சார். பிரீடிங் பர்பஸ்க்கு 15 ரூபாய் வச்சு கொடுக்கறேன் சார்.
1: சரி, அந்த முட்டையில ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா?
0: முட்டையில பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது சார். ஆனா இருந்தாலும் அந்த எடுக்கும் போது அந்த தரம் என்ன ஒண்ணு, அது சின்ன எங்கேயும் ஒரு கிராக்கோ எந்த ஒரு இதுமா இருக்கக்கூடாது. சில முட்டைகளுடைய அந்த தோடுகள் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப அப்படி உள்ள முட்டைகளை அந்த பிரீடிங் பர்பஸ்க்கு எடுக்கிறது இல்ல, அது பார்த்தாலே தெரியும் சார்.
1: சரி, ஆரம்பத்துல வந்து இந்த பெரிய ஷெட்டா உருவாக்கிட்டீங்க. உருவாக்குனதுக்கு பிறகு எத்தனை வயதுடைய கோழிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்க? சின்ன கோழிகளா இல்ல ஒரு நடுத்தரம் வளர்ந்த கோழிகளா இல்ல நீங்களே பிரீடு எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சீங்களா
0: சார்? நான் வெளியே முதல்ல ஒரு 6 கோழி குஞ்சு வாங்கினதுதான் சார் வெளியே, வேற எதுவுமே நான் வெளியே வாங்கினது இல்ல. எல்லாமே நானே இங்க பிரீட் எடுத்து வாங்குறது. முதல்ல ஒரு 100 முட்டையை மட்டும் வெளியே இருந்து என்னுடைய ஆசிரியர் ப்ரொஃபசர் வழியாட்டு நான் வெளியே வாங்கினேன் சார், விலை கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு கோழி குஞ்சியும் எந்த ஒரு முட்டையும் நான் வெளியே வாங்கினது இல்ல. எல்லாமே நானே இங்க வீட்டுல சொந்த மாட்டு ஒரு இங்கு பெற்று இருக்கேனால அதுல வச்சு பிரீட் பண்ணி நானே எடுக்கிறது உண்டு சார்.
1: சரி, கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் சார் அது ஆரம்பிச்சு?
0: சார் இது கரெக்டா நான் ஒரு 7 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல ஒரு சின்ன 1-2 கோழிகள் இறக்குறது எல்லாம் உண்டு. அது அதுக்கு என்ன மெடிசின் கொடுக்கணும், அது எப்படி பராமரிக்கணுங்கிறது தெரியாம ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. இப்ப எனக்கு எந்த ஒரு கோழியும் எனக்கு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கான தேவையான மருந்துகள், அதுக்கு என்ன தண்ணிகள் எப்படி கொடுக்கணும், தேவையான உணவுகள் எல்லாம் நான் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே கரெக்டா தெரியும். அதுக்கு தேவையானது மாதிரி கரெக்டா கொடுக்கறது உண்டு சார்.
1: ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு தடவை என்னதான் நீங்க பராமரிப்பு செஞ்சாலும் கவனிச்சாலும் சொட்டு மருந்து கொடுத்தாலும் நோய்கள் ஏதாவது தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? என்ன நோய்கள் வருது?
0: ஆமா சார், நோய்கள் அதிகமா மழைக்காலங்கள்ல அதிகமா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுலயும் அந்த வெள்ளை கழிச்சல் அந்த நோய் அதிகமா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோழிக்கு இருந்தாலுமே உடனே மற்ற கோழிகளுக்கு பரவதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வந்தாலே முட்டை போடக்கூடிய அந்த கோழிகளுடைய இது குறையும். அதுக்கு என்ன பண்றேன்னா இமிடியேட்டா கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டு நான் அதுக்காக வேண்டி அது ஒரு 5 டேஸ் கண்டினியூஸா மெடிசின் கொடுப்பாங்க. அது டேப்லெட்டும் கொடுப்பாங்க, மற்றபடி வேற பவுடர் மாதிரி உள்ள மெடிசினும் கொடுப்பாங்க. சில நேரம் வீட்டுல வாங்கி ஸ்டாக்கும் வச்சிருப்பேன். ஏன்னா பக்கத்துல எனக்கு பெரும் செல்வலையில கால்நடை மருத்துவமனை இருக்கிறதுனால உடனே போய் வாங்கி கொண்டு அதை ஒரு 5 நாளைக்கு கண்டினியூஸா வைக்கும் போது அதுல பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது சார்.
1: அதாவது நீங்க இந்த வெள்ளை கழிச்சல் நோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கோழிகளை வந்து இறக்கக்கூடிய ஒரு கொடூரமான நோயின்னு கூட சொல்லலாம்.
0: இருக்கக்கூடியதுல ரொம்ப கடினமான நோய் என்னன்னாக்கி இந்த வெள்ளை கழிச்சல் தான். ஆனா எனக்கு அது நம்ம கரெக்டா அந்த நோய் வர்றதுக்கு முன்ன நம்ம கரெக்டா மெடிசினை கொடுக்கறோம் அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி ஏதாவது கோழிகளை அதை கண்டுபிடிச்சோம் அப்படி சொன்னாங்க அந்த கோழிகளை அப்படி தனிமைப்படுத்திடுவோம்.
1: சரி, இந்த மாதிரி நோய் பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய கோழிகளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னென்ன அறிகுறிகள் பார்க்கும்போது தெரியும்
0: கோழிகள் அது அந்த நார்மலா உள்ள கோழிகள் மாதிரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்காது. அப்படி அது உன்னுடைய உணவு எடுக்கிறது கம்மியாகும். ஒரு மாதிரி அப்படி தூங்கிட்டே நின்னது மாதிரி ஒரு சைடு வாக்கில் அப்படி ஒதுங்கி மற்ற கோழிகளோட அது ரொம்ப மிங்கிள் ஆகாம அப்படியே ஒரு மூலையில போய் ஒதுங்கி நிக்கக்கூடியது மாதிரி இருக்கும் சார். என்ன ஒண்ணு கரெக்டா தெரியும். மெயினா என்னன்னாக்கி இந்த மாதிரி உள்ள கோழிகள் கோழியினுடைய அந்த முகத்தை பார்க்கும் போது அழகுக்கு மேல அந்த அந்த ஏரியாலாம் ஒரு மாதிரி வெளுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் கலர் மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது என்ன ஒண்ணு அந்த கோழிகள் ஒரு மாதிரி விக்கல் நோய் மாதிரி மற்ற கோழிகளோட அது போய் மிங்கிள் ஆகாது, தனிமையா போய் நிக்கும். அப்ப நம்ம பார்த்தாலே கரெக்டா தெரியும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நம்ம ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு நாள் சில நேரம் அந்த கோழிகள் மொத்தமா வளர்க்கும் போது வெள்ளைக்கழிச்சல் இருந்தாக்கி எந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தெரியாத பட்சத்துல என்ன பண்றதுனாக்கி உடனே மெடிசினை மொத்தமா எல்லா கோழிகளுக்கும் சேர்த்து மருந்தை தண்ணியில மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அப்படி அதுலயும் ரொம்ப ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாக்கி அதுக்கு தடுப்பூசி இருக்கு சார். தடுப்பூசி நம்ம மெடிக்கல்ல போய் இது மாதிரி வெள்ளைக்கழிச்சலுக்குள்ள தடுப்பூசி நம்ம வாங்கிட்டா போதும், கால்நடை மருத்துவரை கூப்பிட்டோம் நம்ம போட்டுக்கலாம்.
1: இப்போ கோழிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் எல்லாம் எப்படி சார்?
0: வருமானங்கள் என்னைக்குமே கோழி வளர்ப்புல நஷ்டம் கிடையாது சார். அதாவது அதை நம்ம எப்படி அதை கொண்டு போறோம், இப்ப ஃபுல்லா தீவனம் அப்படின்னு கொண்டு போகும் போது ஒருவேளை நமக்கு நாட்டுக்கோழிகள் வளர்க்கறதுல நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது சிலவங்களுக்கு லாபங்கள் கம்மியா இருக்குது அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு லாபகமாக தான் சார் இருக்குது. என்ன வெரைட்டில வந்தாலும் அதை சேல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் தான் சார் நான் இருக்கிறேன். ஏன்னாக்கி இது எனக்கு இது ஒரு பிசினஸ்.
1: இப்போ ஒரு அடகாக்க வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய முட்டைகள் எப்படிப்பட்ட முட்டைகள், போட்டதுல இருந்து எத்தனை நாள் வரைக்கும் வைக்கலாம், அது தாண்டி முட்டைகளை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், ரொம்ப பருமனாக இருக்கணுமா, சாதாரண அளவில் இருக்கணுமா, இல்லை இடைத்தரத்தில் இருக்கணுமா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நம்ம நார்மலாக பார்க்கும்போது இடைத்தரமான முட்டை தான் சார் நல்லது. ரொம்ப பருமனாக இருக்கும்போது

0: அந்த முட்டைகளுடைய தோடுகளுடைய தன்மை கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப சின்ன முட்டைனாலும் அந்த குஞ்சுகளுடைய தரம் சின்னதா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ஓரளவுக்கு அந்த இடைப்பட்ட அளவுல உள்ள அந்த முட்டைகளை தான் அதிகமா தேர்ந்தெடுக்கிறது சார்.
1: சரி, அற்புதமா சொன்னீங்க சார். அதாவது இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள், கோழி வளர்ப்பாளர்களா இருந்தாலும் சரி, இல்ல கோழி வளர்க்கணும்னு ஆர்வப்படக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் கோழி வளர்ப்பாளர்களுக்கும், அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பு அனுபவத்தின் மூலமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் நிறைவா?
0: அதிகமா இந்த கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்கள் வீடுகள்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, குடும்ப வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு ஷெட்டு போட்டோ இல்ல, அவங்க எல்லா வீடுகள்லயும் நிறைய வீடுகள்ல கோழி கூடுகள் வச்சு ஒரு 5 கோழி 10 கோழி வளர்ப்பாங்க. ஆனா அதை கொஞ்சம் ஒரு பெரிய அளவுல ஒரு 50 கோழி 100 கோழின்னு வளர்க்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய நேரமும் அதுல செலவழிச்சது மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன வருமானம் அவங்களுக்கு வந்தது மாதிரி இருக்கும். அதனால அதிகமா இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொழிலா இருக்கும். இதனால ஒரு சின்ன வருமானம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன ஒண்ணு, தரமான முட்டை வீடுகளுக்கு தேவையான, அவங்க வீட்டுக்கு தேவையான தரமான முட்டை. இப்ப நம்ம கடைகள்ல பிராய்லர் முட்டைகளே இப்போ 7 ரூபாய்க்கு மேல இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த தரமான முட்டைகள் நமக்கு நம்ம வீடுகள் உள்ள பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்.
1: அதாவது இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, குறிப்பா நாட்டுக்கோழி வளர்ப்பு எப்படி ஆரம்பிச்சீங்க, ஒரு ஆசிரியர் பணி பார்த்துட்டு இருந்தாலும் கூடவே உங்களுக்கு பகுதி நேர தொழில் மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்புல ஈடுபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க. நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 6 கோழி வளர்த்து நீங்க இப்போ வந்து விற்பனை பண்றதா இருந்தாலும் சரி, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய முட்டையை விற்பனை பண்றதா இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு வருமானம் பெருக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள், இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த மாதிரி தொழில்களை செய்யும் பட்சத்துல ஒரு வருமான ரீதியா ஒரு பெரிய அளவு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அதுக்கு சரியான வளர்ப்பு முறை, சரியான மருத்துவ முறை, சரியான உணவு நடைமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பெரிய அளவுல நீங்க பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, பக்கத்துல இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை அல்லது ஒரு அனுபவபூர்வமா சில விஷயங்களை தெரிஞ்சு வளர்க்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கறதன் வழி கூட சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் உங்க நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக, குறிப்பா நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தின உங்களுடைய அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி சார்.
1: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு வேம்பனூர் வி ஜான்ரோஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி.
1: இதில் மூலிகை சாகுபடிக்கு மானிய திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்க? அந்த காலத்துல கால ஒரு அடிபட்டம்னா ஒரு பச்சையிலைய எடுத்து அப்படியே புளிஞ்சு விடுவோம், அது புண்ணு ஆறிடும் அப்படின்னு சொல்றியா? இதெல்லாம் இந்த காலத்துல நடைமுறையில சாத்தியமா? மருத்துவமனை பக்கம் போனோம்னா அதுக்குள்ள ஊசிகளை போட போறாங்க, எல்லாம் சரியாயிட்டு போகுது, காசு செலவாகுமா? பாட்டி, அந்த காலத்து விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ உன் மகன்கிட்ட சொல்லுதோடு நிறுத்திக்க, என்கிட்ட வந்து பேரன் அப்படிங்கிற ரீதியில என்கிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டா நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். என்னப்பா சொல்லுய? பாட்டி சொல்லுறது ஒரு விதத்துல நல்லதுதான். என்ன சொல்லு? ஒன்னும் புரியல. கட்டாந்தரையா இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை நாள் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், கொத்தி எடுத்து சீர்படுத்தி ஏதாவது மூலிகைகளை வளர்க்கறது மாதிரி ஏற்பாடு பண்ணு, நமக்கும் பிரயோஜனப்படும், மத்தவங்களுக்கும் ஏதாவது காசுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அரசு ரீதியா எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு உனக்கிட்ட புரிய வச்சதுக்கு பிறகு ஈடுபாடு காட்டாம பாட்டிய நான் சத்தம் போடுதேனா? என்னப்பா அப்படியே மாத்தி பேசுற?
3: ஏய், இங்க என்னன்னு தெரியலையே. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே சண்டை போல
2: இருக்கு. ஒரே
3: பாட்டி வேற நியாயம் பேசின மாதிரி
2: பேசிட்டே இருக்கு.
3: இப்ப போனா ஏதாவது ஆயிரக்கூடாது. போலாமா? எப்படி?
2: என்னப்பா? ஏ தம்பி, நீ வேற அந்த பக்கத்துல வந்திருக்க, என்ன விஷயம்ப்பா?
3: ஏன் என் மேல கோபப்படுறீங்க? நான் சும்மா உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். உங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா என் மேல என்ன காமிக்கிறது? ஏனே எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த மாமா சொல்றதையும் கேட்டேன், அந்த பாட்டி என்ன சொல்றாங்கறதையும் கேட்டுட்டு தான் இருக்கேன்.
2: கேட்டேல்ல தம்பி, இப்ப நடைமுறையில சாத்தியமாப்பா? மூலிகை பயிர்கள் ஈடுபாடு காட்டு, திடீர்னு ஒரு உடல் சுகவீனம் ஏற்பட்டா இயற்கை ரீதியா அதை பயன்படுத்துவதன் வழி சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க கருத்தை சொல்றாங்க. தரிசா கிடக்கு. மூலிகை சாகுபடியில ஈடுபாடு காட்டு, நிறைய மானிய திட்டம்

0: இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா இது, இது நடைமுறையில சாத்தியமாப்பா?
1: கிளே உங்க யோகம் நினைக்கும்னே நேத்துக்கு தான் வானொலியில மூலிகை சாகுபடி பத்திர சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னே.
0: மானிய திட்டம் இருக்குதாப்பா?
1: ஆமண்ணே.
0: ஏ பாட்டுக்கு சிரிப்ப பாரு. ஏன்பா ஏன் முழிக்கப்பா? சரி சரிப்பா, தம்பிட்ட கேட்டுட்டு எல்லா தகவலையும் கரகிச்சுட்டு அந்த தரிசு நிலத்துல ஏதாவது பண்றேன். என்ன மூலிகை பண்ணலாம் அப்படிங்கறது தானே எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன பாட்டி? என்ன துளசியில ஈடுபாடு காட்டு, நவர பச்சிலையில ஈடுபாடு காட்டு, சோத்துக்கத்தாழையில ஈடுபாடு காட்டு, கண்டங்கத்திரிக்கா போடு, நொச்சியில ஈடுபாடு காட்டு. என்ன பாட்டி சொல்லுங்க, இதெல்லாம் வருமா? நெருஞ்சில ஈடுபாடு காட்டுங்கிற முள்ளு குத்ததுக்கா? அதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? என்ன சொல்லிய, கால் வலிக்கு முடக்கத்தாலாம் நல்லது, முடக்கத்தான்லயே ஈடுபாடு காட்டுங்கிறியா? பிறண்டையில சமையல் பண்ணி சாப்பிடணும்னா எவ்வளவு கடினம் தெரியுமா? என்ன சொல்லிய, அதான் நான் 100 வயசு வர திடகாத்திரமா இருக்கேன் அந்த மாதிரி செய்யறனாலண்ணா. ஏ தம்பி, என் பாட்டு சொல்லுறது கேட்டியாப்பா? என்னென்ன பயிர்ல எல்லாம் ஈடுபாடு காட்டணும்னு சொல்றான்னு பாத்தியா? அந்த தரிசு நிலத்தை கொத்தி
1: கிளே பொறுமையா இருங்கண்ணே. பாட்டி எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றாங்க, விதாண்டவாதம் பேசிட்டு இருக்கீங்களே.
0: என்ன பாட்டி, எந்திரிச்சு வார, கம்ப ஊனிட்டு கப்பல் என்னத்தைய ஊத்திட்டு வாரைய. என்ன பாட்டி, எங்களை பேச விட மாட்டியா? என்னை தம்பிக்கு துளசி கசாயமா சுட சுட இருக்குன்னா.
1: இனே பாட்டி பழைய காலத்துல இயற்கை மருத்துவம் ஏதாவது பண்ணுவாங்களே.
0: ஏ தம்பி, அந்த நடைமுறையை தான் என்ன செயல்படுத்த சொல்றா, அதுலதான் எங்க அப்பா இடையில வந்து சொல்றா அந்த தரிசு நிலத்தை சீர்படுத்தி நீ ஏதாவது பண்ணக்கூடாதா, பாட்டி சொல்லுற மாதிரி மூலிகை சாகுபடியில ஈடுபாடு காட்டக்கூடாதா, பாட்டி இத்தனை வயசு வர திடகாத்திரமா இருக்காங்க அப்படின்னா அந்த மூலிகை சார்ந்த மருந்துகளை குடிச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த மூலிகை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதுல ஒரு ஈடுபாடு காட்டி வருவாய் பெறுவதற்கு வழிய பாரு, வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வழிய பாரு, வயசு வேற ஏறிட்டு போகு, உனக்கு வேற பொண்ணு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்கப்பா.
1: அப்போ அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் சொல்றீங்க?
0: நீ எங்க வாரன்னு தெரியுதுப்பா, 3 பாய்ச்சம் தானப்பா வச்சா போகுது.
1: ஏனே எல்லாம் சந்தோஷம் தானே. மூலிகை சாகுபடி பத்தி நான் சில விஷயங்களை சொல்றேன், கேக்குறீங்களா?
0: சரிப்பா சொல்லுப்பா, வருவாய்க்கு வழி அப்படிங்கிற ரீதியில சொன்னா கேக்குறதுக்கு தயார் தானே, சொல்லு பாப்போம்.
1: ஏனே நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எல்லாம் அது தானாவே நிறைய மூலிகை செடிகள் எல்லாம் அங்கங்கே இருக்கும்னு, இப்போ அதுல பாதி செடிகள் காணாமலே போயிட்டு.
0: ஆமாப்பா, தம்பி சொல்றது கூட உண்மைதான், தடுக்கி விழுந்தாலும் அது ஒரு மூலிகையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்க பாட்டி கூட சொல்லிருக்காங்க. புள்ளையும் கூட மூலிகைல சொல்ற அருகம்புல்ல.
1: ஏனே அது நேர்ந்தானே.
0: சரிப்பா சொல்லுப்பா, மானிய திட்டம் என்ன இருக்கு சொல்லு.
1: இந்த மாதிரியான மூலிகை தாவரங்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால மருத்துவ துறையில இந்த மூலிகளுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு.
0: என்னப்பா சொல்லு, இடையில வந்து 12 சென்டுகா பயில் ஒரு 2 ஏக்கர் நான் எடுத்துத்தாரேன், அதையும் சேர்த்து ஈடுபாடு காட்டுன்னா. தம்பி, 2 ஏக்கர் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலையில மானிய திட்டத்துல சலுகை பெற வாய்ப்பு இருக்காப்பா?
1: ஆமண்ணே. இனே நான் கூட யோசிச்சுட்டு தாமே இருந்தேன், நீங்க வேற 12 சென்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது உங்க அப்பா எவ்வளவு அற்புதமா 2 ஏக்கர் இருக்கப்பா, அதுல மூலிகை சாகுபடி ஈடுபாடு காட்டுன்னு அற்புதமா இல்லன்னு சொல்றாங்க.
0: சொல்லுப்பா சொல்லுப்பா, இழு இழுன்னு இழுக்காம.
1: ஏனே 1 ஏக்கர்ல பயிர் போட்டீங்கன்னா மூலிகை சாகுபடிக்கு மானியம் கிடைக்கும்னே.
0: சரி,
1: குறிப்பா சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கக்கூடிய மூலிகளை மட்டும்தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். 57 வகையான தாவரங்களை அரசாங்கம் கொடுத்திருக்காங்கண்ணே.
0: சரிப்பா சரிப்பா, இப்ப 57 பேரு சொல்றதுக்கு தம்பிக்கு நேரம் இருக்காது, இருந்தாலும் நீ பொறவு எனக்கு அனுப்பி விடுவியாப்பா என்னென்ன மூலிகைகள்னு?
1: கண்டிப்பா அனுப்பிதாரண்ணே. இன்னொன்னு, இட வசதி நீர் வசதி நல்லா இருக்கணும்.
0: ஏ தம்பி, அந்த பகுதி ஓரளவுக்கு கட்டாந்தரையா இருந்தாலும் கூட எங்க அப்பா சொல்லுக பிரகாரம் கூட 2 ஏக்கர் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில பம்பு செட்டு வசதி இருக்க.
1: ஏனே ரொம்ப சந்தோஷமா போச்சுன்னே. ஏனே மானியம் உங்களுக்கு கிடைச்சாச்சு.
0: என்ன கிடைச்சாச்சு, யார பாக்கணும், என்ன கொண்டு போகணும், ஒன்னும் சொல்லலையே.
1: கேளு, நம்ம மாவட்டத்துல இயங்கக்கூடிய தோட்டக்கலை அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா.
1: அங்க போய் கேட்டீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு மூலிகை சாகுபடி பத்தி அக்கு வேற ஆணி வேற தெளிவா விளக்கி தருவாங்கண்ணே.
0: என்ன பாட்டி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க, தம்பி என்ன மாதிரி ஒரு கருத்தை சொல்லுது, தட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்க?
1: ஏய், பாட்டி சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த உளுந்து முளைக்கட்டுனதுல பாதிய எனக்குல கொண்டு வாரா?
0: ஏ தம்பி, ஓ யோகம்பா பாரு, பாட்டி இன்னைக்கு 102 வயசுலயும் கம்ப ஊனிட்டு வந்தாலும் கூட திடகாத்திரமான உணவு சாப்பிடுகா அப்படிங்கறது உனக்கு புரியுதா? இப்போ
1: ஏனே முளைக்கட்டின உளுந்து எனக்கும் கிடைச்சி அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னே.
0: ரொம்ப சந்தோஷம்பா. தம்பி, இந்த மாதிரி மானிய திட்டங்கள் பெறுகிறதுல ஏதாவது பின்தங்கல்கள் ஏற்பட்டா தம்பி ஒரு பின்புறத்துல இருந்து அண்ணனுக்கு உதவி பண்ற மாதிரியான நடவடிக்கை இருக்குமா எப்படிப்பா?
1: கிளே உங்களுக்கு இல்லாமலா நான் பின்புலமா இருந்து உங்களுக்கு உதவி பண்றோம்னே.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவக்குமார் அவர்கள்.
3: இப்ப வந்து நமக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க வந்து என்னன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வானிலை எச்சரிக்கைகள் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு புல்லட்டின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புல்லட்டின்ஸ் வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் புலன குழுக்கள் மூலமாகவும் எங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சோ அதுல வந்து காற்று பலமாக அடிக்கும், காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்கிற மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் பட்சத்துல யாருமே அந்த பகுதிக்கு மீன்பிடி தொழில் செய்ய போகக்கூடாது அப்படிங்கறது அந்த புல்லட்டின்லயே ரொம்பவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நாங்க உடனடியாக ஒரு அறிவிப்பை ரெடி பண்ணி எல்லா மீனவ கிராமங்களிலும் எல்லா மீனவ மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவோம்.

0: அமைப்பில் உதவி
1: எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நேயர்களே, நாளைய நமது உலகம் நிகழ்ச்சியில் நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல் மருவத்தூர் கால்நடை மருத்துவர் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். பண்ணை சாகுபடி குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் மணிவண்ணன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டு

0: பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடைக்காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2,000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது

0: குமரி பண்பரை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05:30. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 1 8 2 9 0 7 2 2. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 0462. அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
3: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
2: மற்றும் தக்கலை.
4: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
4: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். For contact 8903000505.

வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க? பேசுறது கேட்குதா உங்களுக்கு?

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என்னம்மா? பிரியா? பிரியா டோனா? பிரியா டோனா எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? எந்த ஊரு? சியோன்புரம். சியோன்புரம்ல, சியோன்புரத்துல இருந்து பிரியா டோனா பேசுறீங்க. பிரியா, எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க நீங்க? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு உங்களுக்கு லீவ் அப்படிதானே?
1: ஆமா.
0: என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையில இருந்து இது வரைக்கும்? என்னமா பண்ணீங்க? இல்ல இல்ல, நீங்க காலையில இருந்து இது வரைக்கும், இன்னைக்கு ஹாலிடே தானா?
1: ஆமா.
0: அப்ப பிள்ளை என்ன பண்ணீங்க இன்னைக்கு? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்கம்மா? சொல்லுங்க. அப்புறம் சரி, அது எந்த வண்டி? என்ன வண்டிமா? பனங்காய் வண்டியா? சரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சே. அப்புறம் இனி என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதானா? சொல்லுங்க. சரி, சொல்லிட்டீங்களா? இந்த ரெண்டு குரல் என்னானா? பங்கே தமைக்கு பாராட்டுகள்.
1: நன்றி.

0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? ஹர்ஷித். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஹர்ஷித்?
1: நெட்டாங்கோட்டிலிருந்து
0: நெட்டாங்கோடு. ஹர்ஷித், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: பாட்டு.
0: சரி ஹர்ஷித், கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: ஆமா,
0: எத்தனை கொழுக்கட்டை சாப்பிட்டீங்க?
1: நிறைய சாப்பிட்டேன்.
0: நிறைய சாப்பிட்டீங்களா? எனக்கு
1: நீங்க வாங்கிட்டு
0: உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே.
1: நெட்டாங்கோட்டில்
0: நெட்டாங்கோட்டில் இருக்கு. நெட்டாங்கோட்டில் வந்து ஹர்ஷித்னு சொன்னால் கொண்டு விட்டுருவாங்களா? ஐயோ, அவ்வளோ பாப்புலரா? சரி, நீங்கள் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: வீடு கட்டி வெள்ளெல்லாம் வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளி கட்டி உங்களாக்கி ஆடலாம், மலை துளி சேகரித்து மாலையாக மாத்தர் கற்றனை கூட்டி வந்து கண்ணம் பூட்டி ஆடலாம்.
0: அவ்வளோ இயற்கை அழகு அழகம்.

0: அந்த மழை, கதிரவன், வெண்ணிலவு எல்லாத்தையும் வச்சு விளையாடியாச்சுல. சரி, இந்த பாட்டு பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தா?
1: டீச்சர்
0: நீ எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்டா? தேர்ட் ஸ்டாண்டர்டில் இந்த சாங் இருக்கா? தமிழில் இருக்கா இல்லைன்னா மேம் அவங்க சும்மாவே சொல்லி கொடுத்தாங்களா?
1: தமிழ்ல.
0: தமிழில் இருக்கா? சரி, அழகாக சொல்லிங்க. ஆனால் விளையாட ஆசையாக இருக்கா அந்த மாதிரி? ஆ, மழையெல்லாம், மழையில் உள்ள இதெல்லாம் எடுத்து அப்படி மாலையாக தொடுக்கலாம் அப்படிலாம், ஆனால் அதெல்லாம் முடியுமா?
1: முடியாது.
0: ஆனால் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. சரி, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.

வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. இணைப்பில் இருக்கக்கூடிய அரும்பு செல்லக்குட்டியோட பேர் என்ன? என்னம்மா? எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? களியக்காவிலிருந்து பேசக்கூடிய அந்த செல்லக்குட்டிக்கு பேர் என்னது? ராதிகா. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்கம்மா? நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? மூணாம் கிளாஸ் படிக்கிறீங்களா? ஆனா குரல் வந்து ரொம்ப எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளோட குரலோட ரொம்ப இதா இருக்கு. சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாட்டுமா? பாட்டா சொல்ல போறீங்க? சரி, பாடுங்க.

0: முடிஞ்சுதா? சரி, இன்னைக்கு ஹாலிடே தானே? சரி, இன்னைக்கு ஹாலிடேலாம் யார் கூட எல்லாம் விளையாடினீங்க?
1: அக்கா கூட.
0: அக்கா கூடயா? அக்கா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
1: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
0: அக்கா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டா? அப்புறம் நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க சாயங்காலம்? இன்னைக்கு சோறா? கொழுக்கட்டை யாரும் தரலையா? எனிதானா? சரி, ஹாப்பியா? நல்லா இன்னைக்கு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்க. பங்கே தம்பிக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியிற்கான நேரலை நிகழ்ச்சி இணைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லக்கூடிய செல்லக்குட்டியோட பேர்
1: என்ன?
0: மேற்கு சூரப்பழம் தன்ஸ்ரீ. சொல்லுங்க தன்ஸ்ரீ, இன்னைக்கு என்னமா சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: சரி, பாட்டு பாடுங்க.
1: வானவில் பார்த்தே வண்ணவன் சுற்றி வேண்டே.
0: சரி தன்ஸ்ரீ, நீங்க வானவில் பாத்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: எப்போ? மழை வர முன்னாடி வருமா? உங்க வீட்டுல வச்சா பாத்தீங்க? புக்ல பாத்தீங்களா இல்லனா? புக்ல பாத்தீங்கல்ல. ஆனா வானத்துல பார்த்தா அழகா இருக்கும், பெருசா இருக்கும். தன்ஸ்ரீ, இன்னைக்குள்ள டே எப்படி கொண்டாடுனீங்க? விளையாடுனீங்களா? காலையில காலையில எத்தனை மணிக்கு எழும்புனீங்க இன்னைக்கு? சீக்கிரமே எழும்பிட்டீங்களா? லேட் எழும்புனீங்களா? டே ஹாலிடே இல்ல?
1: 6 மணிக்கு.
0: 6 மணிக்கு எழும்பிட்டீங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு யாரு கூட விளையாடுனீங்க? ஒத்தைக்கு. ஐயோ, ஏன் மாப்பிள்ளைக்கு கூட விளையாட ஆள் இல்லையா?
1: இல்ல.
0: அம்மா வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, ஆச்சி.
0: அப்போ உங்க ஆச்சிய கூட்டு விளையாடிருக்கலாம்ல? உங்க வேலைக்கு போயிட்டாங்களா? ஐயோ, அப்ப அம்மா ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க, அப்பா வெளியே போயிருப்பாங்கல்ல. சரி, ஒத்தைக்குன்னா அப்படி என்ன விளையாட்டு
1: விளையாடுவீங்க?
0: மண்ணுலயா? மண்ணுல வீடு கட்டி விளையாடுவீங்களோ?
1: ஆமா.
0: சரிம்மா, சரி, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும்
1: ஒலி அலை,
0: கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்

0: வாங்க.
1: மின்காந்த அலைகளினுடைய காந்தமாய் உங்கள் உள்ளங்களை கவர்ந்தெடுக்கும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 8:30 முதல் 9 மணி வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைசை பாடல்களை.

0: இது முடிவல்ல.
1: ஓகே கண்மணி படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் ஆர் என் தினேஷ், தர்ஷனா, ஷாஷா, திருப்பதி. இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். ஒலிக்கும் இந்த பாடலின் படம் முதல்வன்.

அந்த பாடலை பாடியவர் ஷாகுல் ஹமீத் குழுவினர். பாடலின் படம் திருடா திருடா. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:54 குமரி பண்பலை 101 நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் இனி நாம் கேட்கலாம் ராவணன் பட பாடல்.

0: படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம். இப்பாடலுக்கு இசையை ஆரம்பமான வரிகள் வைரமுத்து. நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good evening. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar hails successful conclusion of BRICS summit in New Delhi, says India showed strong convening power. Global leaders praise BRICS summit for strengthening cooperation among developing nations and advancing

0: இருக்கீங்க. இப்போ இந்த சட்டங்கள் வந்து யாரெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? ஏன்னா முன்பே நீங்க குறிப்பிட்டீங்க, குப்பையை போடுறவங்க தான் அதை வந்து நீக்கிறதுக்கும் அதை வந்து அழிக்கிறதுக்கும் பொறுப்பாளிகளா இருக்கணும் அப்படின்னு. யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கு?
1: எல்லா தரப்பினரும். லார்ஜ் ஆபீசஸ் நடத்துறாங்க, இல்ல மால்ஸ் நடத்துறாங்க, திரையரங்கங்கள் நடத்துறாங்க, இல்ல இந்த மாதிரியான உற்பத்தி மையங்கள் நடத்துறாங்க, அது தொழிலகங்களா இருக்கட்டும், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆனால் அங்க கண்டிப்பாக ஒரு வேஸ்ட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்டுக்கு பொறுப்பு அவங்க தான். ஸோ எல்லா விதமான நிறுவனங்களும் அமைப்புகளும் அலுவலகங்களும் ஃபேக்டரிஸும் எல்லா விதமான ஆலைகளும் இதுக்கு கீழே வந்துடும். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாங்க, இந்த சட்டத்தை இது ஒரு பொறுப்பை உணர்த்துதல். இதை பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வெறும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, உற்பத்தியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, லாபத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அப்படி இருந்துடக்கூடாது. கூடவே இந்த காஸ்ட்டையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணியாளர்களுடைய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி கழிவும் உங்களுக்கான பொறுப்பு. அப்போது என்னாகும், இது வந்து நிறைய கம்பெனிஸால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. என்னென்னா, அது வந்து நம்ம வெளியே போட்டோம்னா அது லோக்கல் பாடிஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் ஒரு பகுதி தான், அந்த லோக்கல் பாடிஸை கிளீன் பண்ணா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் தேவை, அவங்களுக்கு செலவாகுது, அவங்களுக்கு மனித வளம் தேவையா இருக்கு, இதெல்லாம் தேவைப்படும் போது நீங்களே அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே அதை உற்பத்தி செய்யாமல் தடுத்து விட்டீர்கள் என்றால், அல்லது நீங்களே உற்பத்தி செய்யும் போதே அதை குறைத்து விட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி விதவிதமான வழிமுறைகளில் நீங்க செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா பாடிஸ்க்குமே இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க திடக்கழிவை உருவாக்கும் பொழுதே இதை வந்து எப்படி வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனத்தினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அந்த கட்டடத்தினுடைய ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரச்சனை. இப்போ இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் மழைநீர் வடிகால் சேமிப்பு நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அப்போ என்னாகும், இப்போ அது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்தினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு நீங்கள் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே இதில் என்ன விதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும் தெரியும். அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி, அதுக்கு குறிப்பிட்ட பணியாளர்களை நியமித்து, அது என்ன வரைமுறையோடு செய்யப்பட வேண்டுமோ, அது அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து கையாண்டு அதை ஒழுங்குபடுத்தி, இப்போ இது வந்து ஒரு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அந்த கட்டடம் அந்த எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீங்கள் உள்ளடக்கித்தான் உங்கள் திட்டத்தையே உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த பொறுப்புணர்வை அந்த அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்போ அது இயல்பாகவே என்னாருது, யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் அமைப்புகள் இல்லை கட்டடங்கள் சம்மந்தப்படுகின்றனவோ அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
0: நிச்சயமா சார், நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இருக்கு திடக்கழிவு மேலாண்மையில அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ தரம் பிரிச்சு குப்பைகளை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு வரையறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை செய்யறது இல்லை. ஆனா குப்பையை சேகரிக்கிறவங்க வந்து இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகளை சேகரிக்கங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்துல அதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது.
1: ஆமாங்க, இப்ப நீங்க இந்த சட்டம் சொல்றதே என்னன்னா, இந்த நாலு விதமான கழிவுகளை பிரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் முதல் ஆரம்ப புள்ளியே அதுதான். ஏன்னா நீங்க கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலயே நீங்க தரம் பிரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒண்ணும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வீடுகளில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட்னு பிரிக்கிறோம். இப்ப இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்க வந்து சானிட்டரி வேஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க, பிளஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் வேஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லோ வேற எங்க இருந்தாலும் இந்த மாதிரியான வேஸ்ட் நீங்க தரம் பிரிச்சிட்டீங்கன்னா முதல் பெரிய தொந்தரவு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிடும். இந்த பணியாளர்கள் சிரமப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட் தரம் பிரிக்காம வரும்போது தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இதுவும் அல்லது பாட்டிலும் இதுவும் ஒன்னா சேர்ந்து வரும்போது அவங்க உண்மையிலேயே சிரமப்படுவாங்க. அண்ட் அது நடுவில் நீங்க அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ முதல் விஷயத்துல நாம வந்து தடுத்துட்டோம்னாவே, அதாவது செக்ரிகேஷனையே நாம வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே பெருமளவான பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ இந்த செக்ரிகேட் ஆன பிற்பாடு அந்த செக்ரிகேட் ஆன பொருட்களை தான் நீங்க வந்து அதற்கான உரிய வகையில் நீங்க வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்க செய்ய போறீங்க. அப்போ என்னாகும், பணியாளர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு முதல்நிலை பாதிப்புலேருந்தே நம்ம வந்து அவங்கள தடுக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி கழிவுகளை பிரிக்கிறதுங்கிறது முதல் பெரிய விஷயம்.

0: அதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது, கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இரண்டாவது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன விதமான ஒரு சட்ட பாதுகாப்பையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமைப்புக்குமே அது சொல்லுது. அப்போ அது என்ன சொல்லுது, நீங்கள் லோக்கல் பாடிஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், லோக்கல் பாடிஸ் தான் வந்து இதில் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணணும், அந்த அமைப்பை வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ செய்கிறாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இதில் வந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி இது சரியாக செய்யலை நீங்கள் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா, இன்னொரு பக்கம் அவங்க தான் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இந்த ஒரு கடற்கழிவை கையாளக்கூடியவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பும் வந்து இந்த இடத்துல தான் வருது. அப்போ இயல்பாகவே இந்த பணியாளர்களுடைய நலனை நாம் வந்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த வழிமுறையை வந்து இந்த சட்டம் கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியாளர்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்த அரசு வந்து அவர்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தில் வழிவகை செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. முன்பே நீங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், மருத்துவ கழிவுகள் வந்து ஒரு சவாலா தான் இருக்க, சரியா அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவ கழிவுகள் மாதிரியே இன்னொன்று இந்த மின்னணு சாதனங்களுடைய கழிவுப் பொருட்களும் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமா சிறப்பாக அகற்றப்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: இந்த இ வேஸ்ட் வந்து இன்னைக்கு ஏராளமா உருவாகுது, ஏராளமான கணினியோ அல்லது வந்து மின்னணு சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பயனற்று தூக்கி வீசப்படுகின்றன. அப்போ அது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் இன்னைக்கும் வந்து என்னன்னா அது லேண்ட்ஃபீல்ஸ்ல தான் போடுறாங்க. அப்போ என்னன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான வழிமுறை பண்ணக்கூடாது, இந்த சட்டம் வந்து அதை தான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துது. அதுக்குள்ள எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உங்களால் திருப்பி மீட்டெடுக்க முடியுமோ, பயன்படுத்துற மாதிரி அதுல இருந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். மிச்சத்தை தான் நீங்க வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு போனோம், அழிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதும் அதற்கு உரிய வழிமுறை இருக்கிறது. இவேஸ்ட்டை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த இடத்துல அந்த வழிமுறை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன, அதுக்கு ஒரு கிளியரான மேண்டேட் இருக்குது, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மருத்துவ கழிவுகள் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் நம்முடைய சண்ட மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாக நம்ம வந்து பேப்பர்ல படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் ஆன ஒரு விஷயம், ஏன்னா அதுக்கான உரிய வழிமுறை ஒன்று இருக்கு, அந்த வழிமுறையை பின்பற்றாம தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறது. சில நாடுகள் இதெல்லாம் அந்த தப்பை செய்து கொண்டிருப்பதாக நம்ம படிக்கிறோம், என்னன்னா கடல்ல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கடல்ல கொட்டுவது என்றது இன்னொரு பெரிய பாதிப்பை நம்ம கண்ணெதிரில் நம்ம உருவாக்குறோம். அதுவும் ரசாயன பொருட்கள், நீங்க வந்து மருத்துவ கழிவுகள் என்பது ஏராளமான மருந்துகள் ரசாயனங்கள் உள்ள ஒரு விஷயம், அதை நீங்க வந்து லேண்ட்ல கொட்டினாலும் பிரச்சனை, அதை வந்து நீங்க கடல்ல கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த துறை சார்ந்த என்ன விதமான மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை முழுசாக அகற்றணும், என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும்லாம் தெரியும். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அதை அவர்கள் செய்கிறார்களா, செய்யவில்லை என்றால் என்ன, செய்தால் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறை, அது செய்யாக போகும்போது என்ன பாதிப்பு, அதற்கான உரிய நஷ்ட ஈடையோ இல்லை அபராதத்தையோ எப்படி நீங்கள் அவர்கள் செய்ய வேணும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு முதல்ல பொறுப்பு கொடுக்குது, செய்யணுன்ற ஒரு தேவையை கொடுக்குது, செய்யாம போனால் என்ன நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திப்பீர்கள் என்பதையும் அது சொல்கிறது. அதைத்தான் இதுல மிக முக்கியமானது, நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த இரண்டு கழிவுகளும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டிருக்குது, அந்த ஆபத்துகளை ஒழுங்காக நாம நிர்வகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அரசு வந்து சட்டங்கள் போட முடியும், சட்டங்களை செயல்படுத்த முடியும், ஆனா அதுல வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுமக்கள் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கடமை என்ன சார், இதுல அவங்களுடைய பங்களிப்பு என்ன சார்?
0: நாம தாங்க கம்பெனியை நடத்துகிறோம், நாம தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறோம், நாம தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், நாம தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாகவும் போகிறோம், நாம தான் வந்து டாக்டராகவும் இருக்கோம், நாம தான் வந்து பேஷண்ட்டாகவும் இருக்கோம், நாம தான் ஃபேக்ட்ரிஸில் வேலையும் செய்கிறோம், ஃபேக்ட்ரிஸுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரோம். அதாவது நாம் இந்த இடத்துல நான் சொல்கிறது மனிதர்கள், நம்ம சுற்றி தான் இது எல்லாமே இயங்குகிறது, நமக்காகத்தான் இந்த அமைப்புகள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றன, இதனால நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாம் பங்களிப்பு செய்கின்றன. இதுவரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரியுது, ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வருகிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஆனால் இந்த வேலை செய்வதன் மூலமாக நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு பக்கம் நோய்க்கும் இன்னொரு பெரிய பாதிப்புக்கும் ஒரு காரணம் ஆகிவிடக்கூடாது. நமக்கு அது மேபி உடனடியாக நோயினுடைய ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேற யாருக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திடக்கழிவை சரியாக நிர்வகிக்காமல் போனால்

0: அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது வேற ஏதோ ஒரு குடும்பத்தை தானே போய் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது பொதுமக்களாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இப்ப நான் இதை ஒன்றை பயன்படுத்துகிறேன், நான் ஒரு செல்போனை பயன்படுத்துறேன், இப்ப இந்த செல்போனை பயனற்று போய்விட்டது, இதை நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பா தூக்கி போடணும். இப்ப நீங்க அதுல டேட்டாவை ரிகவர் பண்றதுக்கும் அதை வந்து தகவல்களை வந்து வேற இன்னொரு போனுக்கு மாத்துவதற்கும் நம்ம காட்டக்கூடிய கவனத்தை அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் காட்டுறதே கிடையாது. அப்போ மிக சின்ன சின்ன விஷயங்கள், வாங்கக்கூடிய மடிக்கணினி ஆகட்டும், இல்ல வந்து செல்போன் ஆகட்டும், அல்லது என்ன பொருளா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவு பொருளாகட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், இப்ப நீங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலயும் நம்ம கண் எதிரில் நாம தான் குப்பை போடுறோம். அப்ப நாம போடும் போது எப்படி குப்பை போடணும், அதுக்கு என்ன இடம் இருக்கு, அதுக்கான வழிமுறை இருக்கா இல்லையா, இது சரியா, இது சரியா தான் இந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையா, நாம அதை வந்து நிறுவனத்தை நாம தான் கேள்வி கேட்டு, அப்ப இதுக்கான தனி ஒரு டப்பு வைப்பா, இதுக்கான தனியான ஒரு வழிமுறை வைப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க இருக்க இருக்கத்தான் இது படிப்படியாக இந்த சிக்கல்கள் முழுசாக தீரும் என்று நான் கருதுறேன்.
1: நிச்சயமா சார், இந்த சட்டங்களை வந்து பொதுமக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிப்படையே இந்த சட்டங்கள் தான் மேடம். என்னன்னா, நாம வந்து காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். அப்ப வளரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சட்டமே பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஒரு புதிய மேம்பட்ட வடிவத்தை தான் இன்னைக்கு நாம கொண்டு வரோம். அப்படின் போது என்ன காரணம், நகரமயமாக்கல், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதெல்லாம் நடக்க நடக்க நாம ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ சுற்றுச்சூழல்ல புதுசியான நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம சந்திக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பஸ்ஸோ இல்ல வந்து அன்னைக்கு இருந்த மாதிரியான வாகனங்களோ, அதுக்கான புகையோ, இல்ல அதுக்கான ஒரு தொழிற்சாலை புகையோ, அது தொழிற்சாலை கழிவுகளோ எல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு புதுசான கழிவுகள், புதுசான ஒரு பாதிப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டு வருது. அப்போ நாம காலமாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்துகிறோம். அப்போ இயல்பாகவே புதிய கழிவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். தொழில்நுட்ப ரீதியாகவுமே ஏராளமான புதிய மாற்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அப்போ அந்த மாற்று வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் புதுசான சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் அதுக்கான புதுசான வழிமுறைகள். அப்ப சட்டம் வந்து இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை பின்பற்றுங்கள், இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லதுதான் நடக்க போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் நாம வந்து அதை பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனிப்பதற்கு தான் இந்த புதிய சட்டங்கள் வந்து உபயோகமா இருக்க போகுது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா, இது சுற்றுச்சூழலை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது காலங்கள் வந்து மாறும்போது நாம வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்டே வரும். அதே சமயம் சவால்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சவால்களை வந்து வெற்றிகரமா எதிர்கொண்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் நமக்கு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தவும் வந்து உதவிகரமா இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இந்நேரம் முதல் 10 மணி வரை நாம் திரை இசையினை கேட்டு மகிழலாம்.

0: படுக்கையும் வெறுக்குமே.
1: I want to be a big man. I want to be a very rich man.

0: பாடிய பாடல் அது.
1: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
2: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
1: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
0: இனி நாம் கேட்கலாம் ஒரு இனிய உதயம் பட பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:46, 35 நொடி. குமரி பண்பலை 101 நேரங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் இனி நாம் கேட்கலாம்

தம்பி தூங்காதே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து ஒலித்த குரல் எஸ் ஜானகி.

பொருத்தம் இருக்க. ஐயோ ஐயோ கம் டு மீ, ஹே ஐயோ ஐயோ டான்ஸ் வித் மீ.

0: listen to me. Hey, you join with me.
1: ஒலிக்க அந்த பாடல் படம் ஆனந்த். ஒலிக்கும் இந்த பாடலின் படம் பாடும் வானம்பாடி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரைசெய்.
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரசித்து சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
2: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி எஃப்எம் 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.
3: ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட,
4: பரட்டி பரட்டி பரட்டி அடிச்சு புடிச்சு வாமா.
3: ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:00.

நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பேன் 046-552. அலைபேசி எண்கள் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். 8903-2570-309. என்ன நேர்களே, நிகழ்ச்சிக்கு நீங்க ரெடியா? நமது இணைப்பில் இணைந்திருக்கும் முதல் நேயர்

0: வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்
1: இல்லை நகர் ஜெய் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படம் வந்து ராம் லட்சுமணன், அது பாடுவர் கவிஞர் வாடி, இளையராஜா பாடுவர் சைலஜா.
0: சரி சரி, அந்த டைம்ல உள்ள ஹிட் சாங்ல. சரி, பாடல் கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நேயர். I don't, I don't, I don't, I don't, I don't, I don't, I don't.

0: வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

நேயர்களுக்கு நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் அதை பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை காலை 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிட்டுரை கேட்கலாம். இதை வழங்குபவர் என் மலர்வெளி அவர்கள். இந்நிகழ்ச்சியை படைப்பு திருநெல்வேலி வானொலி. 8:30 முனைவர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை, இதை வழங்குவது மு ஜீவானந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி. பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட முக்கியமான நிகழ்ச்சி இது. கேட்ட நமக்கு நமது அறிவு சுரங்கத்தை மேலும் வளர்க்கலாம்.

0: இரண்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர்?
1: அவன் புது தீர்ப்பு கலியல் ரகுமாங்கம்மா.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: சித்திராங்கி படத்துல இருந்து இன்று வந்த சிங்கம்மா.
0: நெடுநாளைய பந்தம், அப்படிதானே, குமரி பண்பலையோட? சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்டங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி
0: நன்றி நேயரே.

0: நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் மீண்டும் நமது சிறிய அலசு தொடர்கிறது. நாளை காலையில் பார்த்தீங்கன்னா 10:02 சொல்லாடல் திருக்குறள் தேரலை, 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். தன்னோட அந்த அனுபவத்தை யார் வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்கன்னா முகிலன் குடியிருப்பு சித்திரவேல் முருகு அவர்கள், அவங்க கூட ஒரு இன்டர்வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:02 உங்களோட ஃபேவரேட் ப்ரோக்ராம் தான் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. காலையில் 8:50 3-in-1, 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 11:02 குமரி பண்பலையுடன், அதில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். சரி, இப்போ நம்ம நமது 3வது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: மேடம் எனக்கு தொலைச்சி மாடம் பிரச்சனை. ஆடுமையிலே ஆட்டம் எங்கே, பாடு குயிலே பாட்டு எங்கே, இந்த இனிய பாடல் வேணும்.
0: சரி, அது இனிய பாடல் தான். சரி, மயிலும் குயிலும் எல்லாம் உங்க வீட்டுல நர்த்தனம் பாடட்டும், பாடல் கேட்கலாம். அழைப்புக்கு நன்றி நேயரே.
1: நன்றி.

நேர்களே, உங்களை நினைவிற்கு நாளைய நமது நிகழ்ச்சிகள். நாளை பகல் 12:50 நலமாய் வாழும் மருத்துவ தொடரில் காசநோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.

0: நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே, இதில் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, தந்தையின் செல்ல இளவரசியாக நான். இது ஒரு நேரலை. நிறைய நேயர்கள் இருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு உரையாடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்பவே செல்லும்ல. 3 மணிக்கு தேதி நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை. நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேயர் விருப்ப நேரலை. இந்நேரத்தில் 4வது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நெய்வேலியில் இருந்து உதயகுமார்.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் பிரியா.
0: அந்த பாடல்
1: ஜெனிட்டியோ ஏசாச பாடின உன்னுயிர் நான் தானே
0: என்னுயிர் நீ தான், அந்த மாதிரி வரும்ல. அதில் ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்து அவங்க பாடுவாங்க.
1: முதல்ல மலாய், மலாய் லாங்குவேஜ்ல வரும்
0: அவங்க லாங்குவேஜ். அந்த பாட்டு, அந்த அந்த வாய்ஸ் ரொம்பவே அருமையா இருக்கும். பாடல் கேட்கலாமா?
1: ஜெனிட்டியோ வாய்ஸ் அவன் 4 வருஷம் தானே பாடினாங்க மொத்தம்.
0: சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி நேரே.

0: இணையத்தில் நேரம் இப்பொழுது 10:24. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர் வணக்கம்.
1: அன்பானவருக்கு அன்பு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். உங்களுடைய ஊர் பெயர்?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: பாடல் சரி, நீய திரைப்படம் சரியே. நம்ம கட்டில் மண்ணை கண்டேல் வெண்ணில அந்த பாடல் சரி. நன்றி சார், வாய்ப்பு.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி நேயரே.

0: வணக்கம் வணக்கம். நினைப்புல தான் இருக்கீங்க?
1: ஹலோ.
0: ஆ வணக்கம்.
1: ஆ நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க ஐயா.
1: அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் சேர்த்து நாங்களும் எங்கள் நிலையம் சார்பாக சொல்கிறோம்.
1: படம் அலைகள், அதுல ஜெயச்சந்திரன் ஐயா பாடினாங்க, பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உன்னத்தின் முன்னே என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நேயரே.

0: பண்பலை நூற்றுக்கொண்ட நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:34. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். உங்களுடைய ஊர் பேர் சொல்லலாமே?
1: நான் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் வானத்தை போல, பாடல் என் கல்வி.

0: கூட்டம் ஏய் கூட்டம் போல் இந்த கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம்.
1: சரி, அதுல பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் மியூசிக் போட்டீங்களே.
0: என்ன மேடம்?
1: நீங்க பாடிக்கிட்டே ஒரு பிஜிஎம் மியூசிக் போட்டீங்களே.
0: ஆமா,
1: சரி பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம் கேட்கலாம்.
1: சரி, உங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஆனந்தம் கொண்டாட்டமாகவே இருக்கட்டும்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நேயரே.

0: நாளைக்கு நைட்டு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம், அதை பற்றி ஹைலைட். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் என்ன ப்ரோக்ராம் அது? கிசான் வாணி. இதில் பார்த்தீங்கன்னா, முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் அவர்களுடன் அந்த தலைவர் வந்து ஒரு நேர்முகம். அவரோட நேம் வந்து டாக்டர் எம்கே விஜயசாரதி. நிறைய பேர் வந்து கால்நடைகள் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நம்மளுக்கு பக்கத்தில் யாராச்சும் இருக்கும்ல, அவங்களுக்கு நம்ம கூட அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லலாம். அப்புறம் முக்கியமானது ஒன்று, கற்பகத்தருன்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன மரம், அதுதான் பனை மரம். பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் மணிவண்ணன் அவர்கள். ரெண்டுமே ரொம்பவே பயனுள்ள நிகழ்ச்சி, நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். சரி, நிலாமுட்டம் நேரல் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் 7 பாட்டு கேட்டாச்சு. 8வது பாடலுக்கான நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். அன்பான இரவு வணக்கத்தை சொல்லும் நல்ல உள்ளம் யாரோ? பூதபாண்டி லட்சுமி அம்மா. சாப்பிட்டாச்சு அம்மா? சாப்பிட்டுருப்பீங்களா? எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? சீக்கிரமே சாப்பிட்டீங்களா? சரிம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: மே மாதம் படத்துல இருந்து சுத்தி பார்க்க போறோம், வீடு கட்ட போறோம்.
0: போலாமா?
1: போலாமா.
0: சரி, படம் கேட்கலாமா? நன்றி நேயரே.
1: நன்றிமா.

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்மா.
1: நான் இளங்கடையிலிருந்து
0: இளங்கடை
1: ரஹிமான்னு
0: ரஹிமாமா, சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: பேசுறேன்.
0: தாய் சொல்லை தட்டாதே, பட்டு சேலை காத்தாட. பட்டு சேலையெல்லாம் கேட்டால் ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஆனால் மெயின்டெனன்ஸ் தான் கஷ்டம் இல்லை? சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி நேயரே.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:50, 30 நொடி. இந்நேரத்திலும் உற்சாகமாக தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உற்சாக குரலுக்கு சொந்தக்காரர் யாருமா?
1: மேடம், நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி அம்மா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: எங்க மாமா படத்துல இருந்து
0: சொல்லுமா?
1: கிளிகளாம் பள்ளியிலே, ஜெவந்தி பூக்களாம் தொட்டினிலே, என் கண்மணிகள் ஏன் இன்னும் தூங்கவில்லை?
0: அது எப்படி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடியாம நம்ம கண்மணிகள் எல்லாம் தூங்குவீங்க இல்ல? சரி
1: ஆமா மேடம்,
0: சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம், கேட்கலாம். நன்றி நன்றி
0: நன்றி நேயரே.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேர் உறுப்பு நேரல் நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:54:30. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு நிறைவு வந்தாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து, அதுதான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். பார்க்கலாம் எந்த ஊர்லேருந்து எந்த நேயர் வந்திருக்காங்கன்னு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறேன். நீங்கள் நல்லமா இருக்கீங்களா?
1: சரி, பாடல் கேட்கலாமா?
0: நன்றி நேயரே.
1: நன்றி.

நிலாமுற்றம் நேரான நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது உங்கள் விருப்ப பாடல்களை. உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் உரையாடி பாடல்களை வலவர செய்தவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் விவித் பாரதியின் மனசு மயங்கும் திரை இசையினை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 திருப்பத்தூர் எஃப்எம், 100.1 வேலூர் எஃப்எம், 100.4 கும்பகோணம் எஃப்எம், 101.6 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். ஒரு மைனா காற்றில் மிதந்து வருகிறது.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். ஆசை ஆசையாய் பாடல் அடுத்ததாக மறுபடியும் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

பாஷா படத்தில் இருந்து அந்த பாடலை ரசித்தோம். 11:25 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும் எஸ் ஜானகி மனோ பாடிய பாடல் வாலியின் வரிகளில் செம்பருத்தி.

விக்ரம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம்.

ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்வர்ணலதா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, இளையராஜாவின் இசையில் வீரா.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாஷா பாண்டியன் பாடங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் மீண்டும் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

ஆகாஷ்வாணி நேயர்களே, நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 வரை எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.